நேரம் 5:35. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் அவர்களின் குரலில்

நேரம் 5:42. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சோபனா அவர்களின் குரலில்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 23 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 30 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டு போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
1: கெடல் வேண்டின் கேளாது செய்க, அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு.
0: வெற்றி காண வேண்டுமாயின் துணை நிற்கும் வல்லோரிடத்து பிழை செய்யக்கூடாது. கெட்டு போக வேண்டுமாயின் யாருடைய ஆலோசனையையும் கேளாமல் மனம் போனபடி நடக்க வேண்டும். குறள் எண் 893, அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய

கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகின்றனர்.

என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்வில் வெற்றி பெறுகின்றனர். இன்றே முயற்சி செய், நாளைய வெற்றிக்காக. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றனர். இன்றே முயற்சி செய், நாளைய வெற்றிக்காக என்ற வரிகளோடு இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் இந்த நாளை புத்துணர்ச்சியோட தொடங்கக்கூடிய பாடல்களை தான் கேட்டிருந்திருக்க போறோம். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பனார் கோவில் சண்முகத்துடைய வரிகளில் வைத்தியநாதன் இசையில் இயேசுதாஸ் குரல்ல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:12 மயற்சிக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரும் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக கோழிக்குளம் தானுகோபாலுடைய வரிகள்ல எம் ஆர் விஜயாவுடைய குரல்ல பாடல்

நேரம் 6:17 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பனார் கோவில் சண்முகத்துடைய வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீயுடைய குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

செந்தில்குமாருடைய வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நிறைவிப்பது 6:28 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஜானகியோட குரலில் கேட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கல்யாணத்துடைய இசையில ஏபி கோமலாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:37 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரம் நிகழ்ச்சியில அடுத்ததாக கவிஞர் நாகூர் சலீம் உடைய வரிகள்ல டி கே ராமமூர்த்தியுடைய இசையில எஸ் எம் யூசுப் பாடிய பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 6:40 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாகவும் சிறப்பான நாளாகவும் அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்தலோடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பா விஜயுடைய வரிகளில் தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான்கே தமிழ் மொழி.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்கவுள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார்.

0: எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட

0: ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19 லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட ரட்சன்யா பாப்பாவுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 3 வேளை சாப்பிடுறோம். அதுல காய்கறிகள் கட்டாயம் இடம் பெறணும். காய்கறிகளை அப்படியே பச்சையா சாப்பிடுறது நல்லது, அல்லது வேக வச்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு காயிலையும் ஏதாவது ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. காய்கறிகளை நாம அப்படியே சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். ஒன்று சாம்பார், குழம்பு, பொரியல், இப்படி ஏதாவது அவியல் செய்து அதை அரிசி சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றோம். வெறும் காய்கறிகளை சாலட் என்ற பேர்ல பச்சையா சாப்பிடும் வழக்கம் வெளிநாட்டவர்கள்ட்ட இருக்கு. இது இப்பப்ப நம்மாட்கள்கிட்டையும் வந்திருக்கு. நல்லதுதான். சமைப்பதால் காய்கறிகளில் இருக்கும் சத்துக்கள் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா சமைக்காம எல்லா காய்கறிகளையும் சாப்பிட முடியாது. எப்படி இருந்தாலும் நமது அன்றாட உணவுல காய்கறிகள் சேரணும். அது ரொம்ப அவசியம்.
3: ரட்சன்யா பாப்பா,
4: முள்ளங்கின்னு ஒரு காய் இருக்கு. அதை வச்சு சாம்பார் செய்து போடுவாங்க நமது வீட்டு பெண்மணிகள். முள்ளங்கியிலையும் சேப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கின்னு ரெண்டு வகைகள் இருக்கு. முள்ளங்கி தானன்னு அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த ரெண்டு முள்ளங்கியில வெள்ளை முள்ளங்கி சத்துள்ளது, காரல் தன்மையற்ற சுவையான காய். முள்ளங்கிய சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னால எண்ணெய் இட்டு வதக்கிய பின் பயன்படுத்தணும். கப வாதங்களை தணிக்க வல்லது. முதிர்ந்த முள்ளங்கிய விட இளம் முள்ளங்கி தான் நன்மை தரும். முள்ளங்கி காய்ச்சல் போக்கும், மூக்கு கண் தொண்டையில் தோன்றும் நோய்களை போக்கும். தொண்டை கரகரப்பு, தொண்டை அடைப்பு, நாவில் சுவையின்மை, இருமல் ஆகியவற்றை முள்ளங்கி தணிக்கும். பண்டைய காலந்தொட்டு ஈரல் நோயை தடுப்பதற்கு முள்ளங்கி பயன்படுத்தப்படுகிறது. பித்த நீர் சுரக்க உதவும் வேதிப்பொருட்கள் முள்ளங்கியில் இருப்பதா சொல்லப்படுது. செரிமானத்தையும் சீர்படுத்த வல்லது முள்ளங்கி. வைட்டமின் சி சத்து அதிகமுடையது. முள்ளங்கி கிழங்க விட முள்ளங்கி இலையில் வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குதான். முள்ளங்கி கீரையில சுண்ணாம்பு சத்தும் மிகுதியா இருக்குது. மேலை நாடுகள்ல பலகாலமா முள்ளங்கி சாறு இருமலை தணிப்பதற்கும், மூட்டு வலியை போக்குவதற்கும், பித்தப்பை சம்பந்தமான நோய்களை குணமாக்குவதற்கும் பயன்படுத்தி வர்றாங்க. வாயு கோளாறுகளை விரட்டவும், தலைவலி, தூக்கமின்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட முள்ளங்கி சாறு பயன்படுத்தப்பட்டு வருது. முள்ளங்கி சாறு சாப்பிட கொஞ்சம் கரகரப்பா தான் இருக்கும். அதனால லேசா சர்க்கரை கலந்து சாப்பிட்டோம்னா

0: திருமல் குணமாகும், ஈரல் நோய்களுக்கும் பலன் தரும். இவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு காய் முள்ளங்கியினால.
1: அப்ப ரட்சன்யா,
0: வாரம் ஒரு முறையாவது இந்த முள்ளங்கிய நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கணுமா வேண்டாமா?
1: வீட்டுல அம்மா கிட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா?
0: முள்ளங்கி ஒரு காயான்னு ஏளனமா பாக்குறோம், அப்படி அல்ல. எல்லா உணவுப் பொருளும் முக்கியமானவையே. அதே போல ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன் தான். சில காயங்கள் மருந்தால் சரியாகும், சில காயங்கள் மறந்தால் சரியாகும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும், பொய் எப்போதும் விரிவாகவே பேசப்படும். உண்மையை உரக்க சொல்வதாலேயே சொல்பவரை பலருக்கும் பிடிப்பதில்லை. இது மட்டுமே உண்மை. அப்படித்தான் காய்கறிகள், முள்ளங்கி பற்றிய செய்தி. இந்த முள்ளங்கிய வாங்கியும் சாப்பிடலாம், நமது வீட்டு தோட்டத்துல விளைவித்தும் சாப்பிடலாம். நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்கம் வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: நேரம் 7 மணி.

நேரம் 7 மணி 1 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அதாவது வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, வழக்கமாக வந்து அப்படியே அட்டகாசமாக வந்து பாடலாம் கேட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்போம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, 7 மணிங்க ஆச்சு அப்படின்னாலே வந்து அலாரம் அடிக்க ஆரம்பிச்சோம். நிறைய பேர் வந்து அலாரம் அடிச்சுட்டு வந்து உட்காந்து 7 மணிக்கு தான் நம்ம அலாரம் வைப்போம். ஆனால் அலாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, 7:30 எந்திரிப்போமே, 7:30 எந்திரிப்போமே, இல்லை 7:30 எந்திரிப்போமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் வந்து யோசிச்சுட்டே இருவீங்களா? அப்படிலாம் கிடையாது. அலாரமாவது நீங்கள் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும், ஆனால் நாங்கள் வந்து ஆஃப் ஆகவே மாட்டோம், உங்களை தட்டி எழுப்பிட்டே இருப்போம். இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பாடலோடு வந்து எழுந்திருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியோடவும் வந்து நம்ம இணைஞ்சிருக்க போகிறோம். அதாவது அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் அப்படிங்கிறதான் வந்து கேள்வி. அதாவது வந்து இப்போ விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியெல்லாம் வந்து நடைபெற்று முடிஞ்சிருச்சு இல்லையா, அதில் வந்து சாம்பியன் பட்டம், அதாவது மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் பட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறதா நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோ வந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கான பதிலை வந்து அப்படியே அழகாக வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பீங்க, சொல்லிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. நிகழ்ச்சியோட முதல் பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து தான் வருது. வைரமுத்தோடு வரிகளில் ஏறகும் இசையில உனிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:09 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் வந்து நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து சூப்பரா ஒரு பாடல் வந்து காற்று என் வாசல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ காலையில அப்படியே காற்று எல்லாருடைய வாசல் கதையும் வந்து தட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது வந்து விம்பிள்டன் டென்னிஸுடைய மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற அந்த வீராங்கனை யார் அப்படிங்கிறத நேயர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. சூளை ரீஜா மனோகரன் நலமா சகோதரி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமாக இருக்கேன், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அலிநகரம் மகாதேவன் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீராங்கனை யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத. அதன் பிறகு ஆனந்தகுமார் அவங்க வந்து அனைவருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழுமும் கொண்டான் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க காலை வணக்கத்தோடு. விஸ்வநாதன் முத்து ராமலிங்கம் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மீது வண்ணை கணேசன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பிரமிளா தமிழ்செல்வன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவங்க வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய எல்லா நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரெங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. அடுத்ததா வணக்கம் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க மாலைதேவி அருணாச்சலம். ராஜம் மாணிக்கம் கோபி அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி இனிய காலை வணக்கம் தமிழ்மொழி மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வணக்கம்மா. அடுத்ததா ஜீவா அவங்க புதுப்பேட்டை விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கார்த்திகா தேவி ஜீவா இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சிவன் அருண் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நரேஷ்குமார் வைஷு அவங்க வந்து எல்லாருக்குமே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா ஆர்ஜேஸ்க்கும் வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மந்திரமூர்த்தி அவங்க கூட அவங்களுடைய பதில் அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா பெங்களூரு குப்பநந்தத்துலேருந்து டி ராமு அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த கேள்விக்கான பதில் எந்த கேள்வி அப்படின்னா விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவுடைய சாம்பியன் பட்டம் என்ற வீராங்கனை யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தில் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கபிலனுடைய வரிகளில் வித்யாசாகர் இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:17 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். உன் சமையல் அறையில் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய சமையல் அறையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்கள் வந்து உங்கள் மனசில் நாங்கள் யார், அதாவது எஃப்எம் ரெயின்போ யார் அப்படிங்கிறத வந்து உங்களுடைய இந்த தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற அந்த என்ன சொல்கிற ஆதரவு, அதனால் வந்து எங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது வந்து விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற அந்த வீராங்கனை யார் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாருமே வந்து பதில வந்து அப்படியே சொல்லிட்டே வந்து வராங்க. பிரியா சிவகுமார், காலை வணக்கம், நான் வந்து எஃப்எம் ரெயின்போடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செல்வமுத்துக்குமாரன், அவங்க காலை வணக்கம் அன்பு அறிவிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருநெல்வேலி சீமையிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான விடை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமாதேவி, கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டிலிருந்து இந்த வீராங்கனை தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரவிச்சந்திரன், அவங்க அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. காலை வணக்கத்தோட தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிருந்து சாமுன்னி கே எம் குமணஞ்சாவடி அவங்க வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சபரி மனோஜ் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. பார்த்தசாரதி முனுசாமி காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா விஜயகுமார், காலை வணக்கம் எஃப்எம் ரெயின்போடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க.

விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து தான் வருது. சிற்பியுடைய இசையில பா விஜயுடைய வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:23 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வியும் வந்து கேட்டிருந்தோம். அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை

அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமானுடைய பதில்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கோவை மாவட்டத்திலிருந்து. அடுத்ததா அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சிவாஜி காலை வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவனுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஐனாவரம் யாமினி சிவகுமார். அடுத்ததா என் மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க பாஸ்கர் சரவணன், வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அந்த எந்த செட் கணக்கில் எவ்வளோ வந்து இதோட எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தேனா மணிகண்டன் தென் பொன்முடி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து சித்ராவுடைய குரல வைரமுத்து வரிகளை ஏரகமணி செயல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 7:30. நேயர்களினை கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்,
3: எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். வர்றதுக்கு முன்னாடியே வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு வர்றார். என்ன சார் விஷயம்னு விசாரித்தோம். எங்கள் வீட்டில் தினம் 3 வேளையும் ஒரே மாதிரி சாப்பாடு சார், வித்தியாசமே கிடையாது. இப்படியே 3 மாசமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதை விட பட்னி கடந்து செத்துடலாம்னு தோணுது அப்படின்னார். ஒரு பெரியவர் சொன்ன தத்துவத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் கிடச்சிட்டார், விட்டுள்ளாமா உடனே அவரை உட்கார வச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதாவது நாம் அனுபவிக்கிற உணர்வுகளில் களிப்பு, மகிழ்வு, ஆனந்தம், இது 3க்கும் 1க்கு 1 வித்தியாசம் உண்டு. மேம்போக்காக பார்க்குறதுக்கு இது 3 1 மாதிரி தோணும், ஆனால் அது அப்படி இல்லை. களிப்புங்கிறது உடம்பை பொறுத்தது, மகிழ்வுங்கிறது மனசை பொறுத்தது, ஆனந்தம்ங்கிறது ஆன்மாவை பொறுத்தது. இப்படி இந்த 3 வகையான இந்த சுவைப்புகளின் தன்மையும் வேறு வேறு. இப்போ முதல்ல களிப்புங்கிறத எடுத்துக்குவோம். நம்ம புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய பொருள்களுக்கு சில விசேஷ குணம் உண்டு. அது எப்படின்னா சீக்கிரமே சலிப்பை உண்டு பண்ணும். ஒருத்தர் அந்த பொருளை எடுத்துக்கிட்டால் அது இன்னொருத்தருக்கு குறைஞ்சிரும். உணவு, உடை, இதெல்லாம் வந்து களிப்பை தரக்கூடிய பொருள்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு பாத்திரத்தில் 10 இட்லி இருக்குது. அதில் 2 இட்லியை நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்ட அந்த இட்லி நிச்சயமாக எதிரில் உட்காந்துருக்கிறவருக்கு இல்லை, அவருக்கு உபயோகப்படாது. நாம் சாப்பிட்ட அதே இட்லியை அவரும் சாப்பிட முடியாது, அவர் வேறு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி நாம் ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிறோம், அதே சட்டையை அதே நேரத்தில் இன்னொருத்தர் போட்டுக்க முடியாது. புலன்களுக்கு களிப்பை தரக்கூடிய இது மாதிரி பொருள்கள்லாம் முதல் தடவை நமக்கு கொடுக்குற களிப்பை 2வது தடவையும் கொடுக்காது, 3வது தடவை இன்னும் குறையும், கடைசியில் வெறுப்பாகவும் மாறிடும். ஒவ்வொன்றா இட்லியை தொடர்ந்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, முதல் இட்லி தரக்கூடிய சுவையை 30வது இட்லி தராது. முதல் தடவை புது சட்டையை போட்டுக்கிறப்ப நமக்கு இருக்கிற களிப்பு அதே சட்டையை வந்து 100வது தடவையாக போட்டுக்கிறோம்னு வைங்க, அப்போ இருக்குமா? இருக்காது. இதுதான் களிப்பு. அதாவது சீக்கிரமே சலிப்பை தரக்கூடியது, ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகக்கூடியது. ஆனால் மகிழ்ச்சிங்கிறது அப்படி இல்லை, ஒருத்தர் அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு குறைஞ்சி போகாது. இப்போ காலையில் சூரியன் உதயமாகிறத பார்த்து சந்தோஷப்படுறோம், அதையே இன்னொருத்தரும் பார்த்து சந்தோஷப்படலாம். ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்குறோம், ஒரு அழகான ஓவியத்தை ரசிக்கிறோம், நீங்கள் ரசிக்கிற அதே நேரத்தில் இன்னொருத்தரும் அதை ரசிக்கலாம், அதனால் அது குறைஞ்சி போக போகிறதில்ல, இது மகிழ்வு. ஆனால் ஒன்று, ஒரே பாடலை வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தால் கடைசியில் அலுப்பு தட்டும். அதாவது மகிழ்வுங்கிறது எப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால குறையாது. ஆனால் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்து அனுபவிப்பை தர்றப்போ முதல்ல மகிழ்வு அதிகரித்து அதுக்கப்புறம் அது மங்கி மறைஞ்சி போயிடும். இதுதான்

0: அந்த மகிழ்ச்சி மகிழ்வுங்கிறதுக்கு இலக்கணம். சரி, இப்போ மூணாவதாக சுகம் தரக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எப்படின்னா, இது நமக்கு உள்ளே இருந்து சுரக்கிறது. மனசு வந்து சலனங்கள்லேருந்து விடுபடுறப்போ இந்த ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து நிலையான சுகம், ஆத்ம சுகம். கழிப்பிலிருந்து மகிழ்வுக்கும் மகிழ்விலிருந்து ஆனந்தத்துக்கும் செல்கிறது தான் மனிதன் நடத்த வேண்டிய முக்கியமான பயணம். இவ்வளவு விஷயத்தையும் கேட்டுட்டு இந்த காலத்து பையன் ஒருத்தன் வந்தான், சார் இப்போ நீங்கள் ஒரு சாப்பாட்டு மேசையில் ஒரு 10 இட்லி வைக்கிறீங்க, என்ன உட்கார வைங்க, எதிரில் இன்னொருத்தனை வந்து உட்கார வைங்க, நான் வந்து கழிப்பு மகிழ்வுலாம் தாண்டி நேரடியாக ஆனந்தத்துக்கு பயணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா. ஒன்றும் புரியல அவன் சொன்னது. அது எப்படி அப்படி என்ன பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆச்சரியமாக. 2 இட்லி சாப்பிட்டா தானே சார் கழிப்பு, நான் 10 இட்லியும் மொத்தமாக சாப்பிட்ருவேன், அடுத்தவனுக்கு எதுவும் கிடைக்காது. அவனுக்கு கிடைக்காதபடி நாமே சாப்பிட்டுடுறோம்ல, அதுதானே நமக்கு ஆனந்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம்
1: சொல்றான். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

சமயம் 7:35 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில சூப்பரான பாடல் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கேள்வியும் கொண்டு வந்திருந்தோம். அது என்ன கேள்வி அப்படின்னா வந்து விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவுல சாம்பியன் பட்டம் நின்ற வீராங்கனை யார் அப்படிங்கறதா அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும், நீங்களும் வந்து நிகழ்ச்சியில உங்களுடைய பதில வந்து பதிவு பண்ணோம் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க தாராளமா தரலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில நாமுத்துக்குமார் வரிகள நரேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:42 ஆயிட்டுக்கு. சென்னை வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 101.4 சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து கேட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். அதாவது வந்து விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற வீராங்கனை யார் அப்படிங்கிறத நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க வந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பூக்கடை மணி பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பிரகாஷ் இனிய காலை வணக்கம் ஃப்ரம் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சூளை ரீஜா மனோகரன் தென்கட்சி சுவாமிநாதனுடைய தகவல் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த மயிலை பட்டாபி கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இன்றைய தின வாழ்த்துகளோடு. அடுத்ததா ரேவதி ராஜபாபு அவங்க அன்பின் இனிய

காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க மயிலை பட்டாபி அந்த ஒரு டீம் மொத்தமாக சேர்ந்து வந்து பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹரிஹரன் வந்து தென்கட்சி சுவாமி தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தங்கராஜ் அவங்க வந்து நான் தங்கராஜ் பழனியிலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மேலப்பீடு தயாளன் இனிங்கே காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணலை, இன்னும் காலை வணக்கம் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரம்மி திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் இமானுடைய இசையில் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:54 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம அறிஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து எல்லாருக்கும் வந்து சூப்பராக போயிருக்கும். அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே மெலோடிஸா வந்து கேட்டு அப்படியே நினைஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் வந்து விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவுல சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனை யார் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டது. நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக அவருடைய பதில்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. மேலப்பீடு தயாளன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருந்தாங்க. வி மோகன் அவங்க வந்து தங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, அடுத்ததான் நந்து ஜெயா அவங்க திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜி சக்திகுமார் அவங்க வந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. 7 கிணறு அபுதாகிர் வந்து வாழ்த்துக்கள் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம பதில் சொல்லணும் இல்லையா. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த சரியான பதில் தான். அதாவது விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற அந்த வீராங்கனை யார்னா லிண்டா நோஸ்கோவா. அவங்க தான், அவங்க வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க தான். ஃபைனல் ரவுண்டில், அதாவது வந்து இறுதிப் போட்டி இருக்கும்ல, இறுதிப் போட்டியில் அதே நாட்டை, அதாவது சக நாட்டு வீராங்கனை, அதே நாட்டை, அதாவது செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கரோலினா முசோவாவை வீழ்த்தி இவங்க வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. லிண்டா நோஸ்கோவா வந்து இதுதான் அவங்க முதல் முறையாக பட்டம் வென்றிருக்கிறாங்க அப்படின் போது அந்த மகிழ்ச்சியோடு அவங்க இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம்னாக்கா பெண்கள் பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ஆண்கள் பிரிவில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுவும் இப்போ தான் நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறதால இத்தாலியுடைய ஜானிக் சின்னர் அவர் தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த போட்டி லண்டனில் நடந்துச்சு. இதோடைய இறுதிப் போட்டியில் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வெரேவா அவரை வந்து வீழ்த்தி இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு இத்தாலி. அந்த ஜானிக் சின்னர் வந்து ஏற்கனவே போன முறையும் அவர் தான் வந்து சாம்பியன் ஆனது. இப்போ மறுபடியும் வந்து அவர் தான் வந்து சாம்பியன் பட்டம், மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. கிரிக்கெட் நடந்திருக்கு, டென்னிஸ் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய போட்டிகள்லாம் நடந்திருக்கு. விளையாட்டுகளை வந்து எந்த அளவுக்கு வந்து என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு நாட்டு நடப்பில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் என்ன பண்ணோம்னாக்கா எல்லோரும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்னென்ன கேம்ஸ் நடக்குது. இப்போ வந்து நிறைய அந்த கேம்ஸ் கோட்டாலாம் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா கேம்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், இது மட்டும் தான் போக முடியும், கேம்ஸ் விளையாட்டு நம்ம லைஃப் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இன்னும் அந்த பற்றின விழிப்புணர்வு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னாக்கா சத்தமாக உறக்கமா வந்து தாராளமா வந்து நீங்க சொல்லலாம் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு மூச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. அதனால வந்து விளையாட்டுத் துறையை தேர்ந்தெடுத்தா வந்து நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். இப்போ காலம் மாறி வருது. விளையாட்டுத் துறையில சாதிச்சு வாழ்க்கையில முன்னேறினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து உங்க வீட்டுல ஏதாவது பிள்ளைங்க வந்து விளையாட்டில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் விளையாட்டுலாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்லேயே உட்காரு படித்தா மட்டும் போதும் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். படிப்பும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து விளையாட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் விளையாட்டில் ஆர்வம் இருக்கிற பிள்ளைங்களை அந்த துறை சார்ந்து நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் வந்து ஊக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அதில் இன்னும் நிறைய இதுவில் வந்து வெற்றி பெற்று இந்த மாதிரி அவங்களோட பேரும் வரும் இல்லையா. நாளைக்கு அவங்களோட பேரை வந்து நம்ம இந்தியாவுக்காக இவங்க விளையாடி இருக்காங்க அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் பேரும் இருக்கும் இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒரு குட்டி பாடலா ஜீவா திரைப்படத்திலிருந்து கார்க்கியோட வரிகள் டி இமானுடைய இசையில சத்யபிரகாஷ் பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 8:04 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே ரெயின்போ எஃப்எம் எப்படி வந்து ரஷ்ஷா இருக்க போதோ அதே மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடும் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இல்லையா. 8 மணிக்கு மேலே அப்படியே வந்து அங்கங்கே சிக்னலில் வந்து டிராஃபிக்லாம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் முன்னாடியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து நேரத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாருமே கிளம்பும் போது மறக்காமல் தலைக்கவசத்தை எடுத்துக்கோங்க. நான் வந்து டூ வீலர்லாம் போலீங்கன்னா காரில்

தலைக்கவசத்தை எடுத்துக்கோங்க, நான் வந்து டூ வீலர்லாம் போலீங்கன்னா காரில் போகிறோம் அப்படின்றீங்களா, நீங்கள் கட்டாயமாக காரில் ஏறினதும் முதல் வேலையாக வந்து சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. சாலை விதிகளை சரியாக கடைபிடிச்சு பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மணி நேரம் அட்டகாசமான பாடல்களை உங்களுக்காக வந்து எடுத்து வச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் பாயும் புலி திரைப்படத்திலிருந்து தான் வருது. டி உமானுடைய இசையில வைரமுத்துவோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள. நேரம் 8:10 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில வந்து சூப்பரான ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டை வந்து கேட்டு வந்தோம். அடுத்ததும் உங்களுக்காக வந்து சூப்பரான ஒரு பாட்டை எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னா, இந்த பொதுவாக அந்த டிராவல்ல இருக்கும் போதெல்லாம் வந்து அதுவும் இந்த கார்ல போறோம் வண்டியில போறோம் அப்படின்னா வந்து அப்படியே இந்த பாட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மோட்ல போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காக அந்த பாட்டு கேட்டு நீங்க யாரும் ஃபாஸ்ட் மோட்லலாம் போகக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம வண்டியில டூ வீலராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காரில் போனாலும் சரி, அதுக்கு வந்து நமக்கு வந்து சைடில் ஒரு கண்ணாடி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து மறந்துடுவோம். ஏன்னா அந்த டூ வீலரில் போகிறவங்க கூட பின்னாடி எதனா வருதா அப்படின்னு திரும்பி பார்க்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஆளே ரொட்டேட் ஆகி பின்னாடி திரும்பி தான் பார்ப்பாங்களே தவிர அந்த கண்ணாடியில் பார்ப்போமே அப்படின்னு கிடையாது. காரில் இருக்கிறவங்களும் சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே எட்டி கண்ணாடியில் வந்து பின்னாடி எதனா வண்டி வருதான்னு பார்க்காம அதில் வேடிக்கைலாம் பார்த்துட்டு வருவாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஏன்னா உங்களை நம்பி, அதாவது நீங்கள் வண்டி ஓடுறீங்க இல்லையா, உங்களை நம்பி நீங்கள் மட்டும் போகலை, உங்களை சுற்றி 4 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வரவங்களுக்கும் வந்து உங்களால் வந்து எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத மறுபடியும் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில கபிலனுடைய வரிகளில் சுக்விந்தர் சிங் மற்றும் மாணிக் விநாயகம் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lord's in London with 270-run win over England in a one-off women's test. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரோட்டில் போகிறோம் இல்லை எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி போகிறவங்கன்னா அவங்கள கடந்து நம்ம முன்னோக்கி போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அவங்க வண்டியில் மோதிடாமல் இல்லை அவங்கள இடிச்சிடாமல் யாரையும் வந்து காயப்படுத்தாமல் போவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போகணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ கூட இருக்கிறவங்களையோ யாரையுமே வந்து காயப்படுத்தாமல் நம்ம பாட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம குறிக்கோள் அடையலாமே தவிர பக்கத்தில் இருக்கிற வண்டியெல்லாம் சேதாரம் படுத்திட்டு அடிச்சு எடுத்து இடிச்சு தள்ளிட்டு நம்ம போக மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், நம்ம நேரில் பார்க்குற சின்ன சின்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று வந்து தேவாவுடைய இசையில் சி வி ராஜேந்திரனுடைய வரிகளில் மனு மற்றும் சுரணலதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 8:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் வந்து நாம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து எப்பயாவது எல்லாரும் வந்து ஏதோ ஒன்று புலம்புவாங்க. அந்த புலம்புற விஷயத்துல ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, சரி இவங்களை நம்பினேன், நம்பி ஏமாந்துட்டேன், இவங்க கிட்ட நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி பண்ணவே இல்லை, இவங்க இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஏமாற்றம் எங்கிருந்து வருது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா, ஏமாற்றமே எதிர்பார்ப்புல இருந்து தான் வருது. ஒருத்தவங்க கிட்ட ஒன்று வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏமாற்றம் வரும் அப்படிங்கிறதால நீங்க யாருக்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்பா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நீங்க கொடுத்து பழகுங்க. மத்தவங்க கொடுப்பாங்க இல்ல மத்தவங்க நமக்கு அன்பு செலுத்துவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வருது. நீங்க கேட்கறதுக்காக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து வாலிவுட் வரிகள்ல இளையராஜாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 8:43 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பரணியுடைய இசையில வாசனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடலை வந்து கேட்டு முடிச்சிருந்தோம். நேரம் இப்போது 8:54 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷா ரெயின்போ உடைய

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து நாம இப்ப இருக்கோம். இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில பயணம் செய்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். நிகழ்ச்சியில எப்படி வந்து ரொம்ப அற்புதமா பாதுகாப்பா பயணம் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்து சாலையிலும் வந்து சிறப்பான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சுரா திரைப்படத்துல இருந்துதான் மணி சர்மாவுடைய இசையில நா முத்துக்குமாருடைய வரிகள்ல ஹேமச்சந்திரா மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் வந்து. பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இந்த ஒரு மணி நேரத்துல இருந்து அப்படியே நான் டடா பாபே சொல்லிக்கிட்டாலும் மறுபடியும் 10 மணிக்கு உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். இப்ப அடுத்து 9 மணிக்கு வந்து உங்களுக்காக அப்படியே வந்து உங்களை ஆட்டம் போட வைக்கிறதுக்காக மோகன்ராஜ் வந்து சூப்பரான பாடல் கூட வந்து அப்படியே உங்களுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இருந்தது நான் கே தமிழ் மொழி. Bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang bang b

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

நேரம் காலை 9:03 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. முதல் பாடலாக கேட்க போகிறது மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலில், யுகேந்திரன் வாசுதேவன் அவருடைய குரலில், அனித் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் அவங்களுடைய குரல்லையும், விஷ்ணு அதவான் சூப்பர் சுப்பு அவங்களுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வந்துட்டே இருக்கு. வேட்டையின் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

அந்தக்குல பட்டல தக்குல மூந்துக்குண்ணா அந்த தக்குல தண்டர் குந்தர் அந்த வந்தர் ஜூண்டுக்குண்ணா அந்த சூண்டுக்குண்ணா வந்தர் டூண்டுக்குண்ணா இப்பது ஜோடு அந்த சூண்டுக்குண்ணா வந்தர் டூண்டுக்குண்ணா இப்பது ஜோடு அந்த சூண்டுக்குண்ணா வந்தர் டூண்டுக்குண்ணா இப்பது ஜோடு

நேரம் 9:08 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த அசத்தலான பாடல் ஆனந்து மகேஷ் விநாயகம் அவங்களுடைய குரலில், கபிலன் வரிகளில் விஜய் ஆண்டனியின் இசையில் வந்துட்டே இருக்கு. வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:13 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஃப்ரான்கும் சோலார்சாய் மற்றும் சௌமியாராவ் அவங்களுடைய குரலில், தாமரையின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் வந்துட்டு இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.

0: அப்படினால இனி எல்லாமே தூளு.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 9:20.

மாயிற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பென்னி தயாள் ஹரிச்சரன் சின்மயி அவங்களுடைய குரலில், பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் வந்துட்டு இருக்கு. அயன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 9:26 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பம்பா பாக்கியா ஆண்டோனி அவங்களுடைய குரலில், மதன் கார்கியின் வரிகளை யார் ரஹ்மான் இசையில் வந்துட்டே இருக்கு. சர்வம் தாளமயம் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் காலை 9:30 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய குரலில் வைரமுத்து நெருக்களை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. பாம்பே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

நேரம் 9:41 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் சயனோரா அவங்களுடைய குரலில் வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சிவாஜி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப்பில் அட்டகாசமான பாடல்களை நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் சீர்காழி சிவ சிதம்பரம் சூலூர் நாதலத்தாங்களுடைய குரலில் வாலியின் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையில் வந்துட்டு இருக்குது. ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு

ராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் OMR விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 93 நிமிட மயத்துக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ, கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி, மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி.
0: நாங்க ரெண்டு பேரும் வந்து இணைந்து இந்த ஒரு மணி நேரம் ஷோ வந்து ஜாலியா வந்து அப்படியே ஃபன் பண்ண போறோம். கூட வந்து நீங்களும் சேர்ந்துதான் வந்து பண்ண போறீங்க. என்ன பண்ண போறோம், என்ன கேம் இன்னைக்கு கெட் செட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பீங்க இல்லையா. உங்களுக்காக தான் வந்து என்ன கேம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும் இல்லையா மோகன் ராஜ்.
1: நிச்சயமா,
0: நம்ம வந்து பொதுவா நம்ம பேசிக்கும் போதே சரி, நம்ம ஏதோ பேசிக்கிறோம் இல்ல காமெடியா பேசிட்டாலும் சொல்லி, திடீர்னு தத்துவமா வருதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சொல்லவடைய பயன்படுத்துவோம்.
1: ஓகே,
0: அதான் நம்ம சொன்னாக்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐய பாட்டி மாதிரி பேசாத அப்படின்னுவாங்கல்ல. ஆனா பாட்டி மாதிரி பாட்டி காலத்துல தான் இருந்தாலும் இப்போ வரலயுமே எல்லாருமே அதை பயன்படுத்துறோம் இல்லையா. அது வந்து நம்முடைய வாழ்க்கையில,
1: அதாவது நம்ம அதிகமா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா அந்த வார்த்தையை சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க.
0: அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய விளக்கம் எதுக்கு, ஒரே லைன்ல கொடுத்தோம்னா இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான சொல்லவடைகளை வச்சுதான் நீ விளையாட போறோம். என்னன்னா, நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனை சொல்லுவோம், பொருளை சொல்லிடுவோம், அது என்ன சொல்லவடை, சொல்லவடை பழமொழி அப்படின்னு, அதன் பிறகு அது பழமொழின்னு நம்ம சொல்றோம் இல்லையா.
1: அது பழமொழின்னு வச்சுக்கலாம்,
0: பழமொழி சரி, அது என்ன பழமொழி அப்படிங்கறத நம்ம நேயர் தான் கண்டுபிடிக்க போறாங்க. நேயர்களாகிய நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986008 அல்லது 2952544 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க தாராளமா இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், இங்கிருந்து வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க? ஓகே பார்த்திபன் சார், நல்லா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம்
0: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.

0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கானது வந்து முதல்ல சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார்.
0: எப்படின்னா இப்போ வந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே நிலைமை இருக்காது இல்லையா, மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுனாக்கா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு வலி
1: போதுமே,
0: இதுவே போதுமே. மோகன்ராஜ் ரொம்ப
1: சொல்றீங்க போல, நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் நிலைமை ஒரே மாதிரி இருக்காது.
0: ஆமா, மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒரு காலம் தான், நாளைக்கு உங்களுக்கு ஒன்னு வரும்.
2: அப்படிங்களா சார்,
1: கண்டுபிடிச்சு.
2: என்னன்னா
1: இது மாதிரி பொருள் படுற ஒரு பழமொழி சொல்லுங்க. அதாவது

0: ஒரு பழமொழி சொல்லுங்க. அதாவது பழமொழி சொல்லிட்டு அதுக்கு பொருள் சொல்லுவாங்க, நாங்க பொருள் சொல்லிடுறோம், அதுக்கு நீங்க பழமொழி இதுதான் இருக்குன்னு கண்டுபிடிங்க. அடுத்த வர நேயர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: பேசுறீங்க
1: ஒரு காலம் வந்தால் புனைக்கு ஒரு காலம் வரும், அது நம்ம விளக்க சொல்லவே இல்லாதான்னாக்கா ஆனைக்கு ஒரு காலம். இப்ப எப்பவுமே வந்து நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து தோல்வியில அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சோ நினைப்போம்ல ஐயோ தோல்த்துட்டுமே அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்களே, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு நாள் ஜெயிச்சா நம்ம ஒரு நாள் ஜெயிக்க வரும் அப்படின்னு
0: இதுல இப்படி கூட யோசித்து பார்க்கலாம். இதுல இன்னொரு வகையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா யானைக்கு வந்து பலம் அதிகம்,
1: ஆமா
0: பூனைக்கு கொஞ்சம் கம்மி. அப்படி யோசித்து பாருப்போ பலசாலிகளுக்கும் தோல்வி வரும்.
1: ஆமா நிச்சயம்.
0: அதே மாதிரி கரெக்ட்மா, சூப்பர்மா, இதுவும் நல்லது.
1: அடுத்து ஒண்ணு வெச்சிருந்தேன் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கானது நம்ம கேக்கலாமா?
2: கேளுங்க மேம்.
1: நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி அதோடைய மொத்த தன்மையும் நம்ம ஆராய்ஞ்சுக்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்கணும்.
2: ஓகே,
1: அது என்ன பழமொழி? இந்த பொருள்
2: வரக்கூடிய
0: இல்ல இல்ல, இதுல இன்னொரு விஷயம் யோசிச்சோம் அப்படின்னா நாம சொல்ற விஷயம் இன்னொரு பழமொழிக்கும் அது கனெக்டடா இருக்க
1: வாய்ப்பு. உங்க பேர் என்ன சொன்னீங்க?
2: கலையரசி.
1: வாழ்த்துக்கள், ரொம்ப கலை சூப்பரா பேருக்கு ஏத்த மாதிரி அழகா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நேயர்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இல்லையா. அடுத்த நேயர்கிட்ட நம்ம வீசிடலாம். வணக்கம். வணக்கம் கலாமா, நல்லா இருக்கீங்களா?
0: குட் மார்னிங். குட் மார்னிங்மா, கேக்கலாமா? உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதாவது நம்ம தொடர்ச்சியா முயற்சி பண்ணணும், இந்த பொருள் வர மாதிரி, இந்த மீனிங் வர மாதிரியான ஒரு பழமொழிய சொல்லுங்க.
1: சொல்லுங்க,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? தொடர்ச்சியா பண்ணணும், அத பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பொருள்படுற ஒரு பழமொழி இல்ல சொல்லவாடு அந்த மாதிரி.
1: இது வந்து ரொம்ப பொறுமை முக்கியம். இதுக்கு
0: பிடிவாதம் பிடிக்கல. இன்னொரு சொல்லுங்க.
1: நல்ல வீட்டுல குழந்தை வளர்த்துறீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து மேம்.
1: வணக்கம்
3: மேம். நலமா?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: அது
1: போய் ஆழம் தெரியாமல் காலை விடாதவே முடிஞ்சிருச்சு.
3: ஓ, எனக்கு ஆப்ல 3 நிமிஷம் லேட்டா வருது.
0: சரிங்கமா, இப்போ உங்களுக்கான
3: நானே கேப்பேன், சொல்லுங்க.
0: அதாவது தொடர்ச்சியா நாம முயற்சி பண்ணா அதுக்கான பலன் அடையலாம்.

0: இதுக்கு பொருந்துற மாதிரியான பழமொழியை சொல்லுங்கம்மா.
1: தொடர்ச்சியா முயற்சி பண்ணுன்னா
2: நம்ம ரொம்ப பொறுமை வேணும். இதுக்கு ரொம்ப பொறுமையா, பொறுமை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், பொறுமையா பண்ணோம்னா
0: எல்லாத்தையும் நம்ம பொறுமையால விடாமுயற்சி செஞ்சா சாதிச்சிடலாம்.
1: பதறிய காரியம் சிதற
2: வணக்கம்.
0: ஹலோ, லைன்ல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கேக்குது. அவங்க வந்து இணைப்புல வந்துட்டு பக்கத்துல இருந்து இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன் நினைக்கிற. இப்படிதான் வந்து நம்ம ஜாலியா வந்து விளையாட போறோம். பழமொழிகளை சும்மா வந்து ஞாபகப்படுத்தி பாத்துக்கலாமே. அந்த சொல்லவடைகளை வந்து நம்ம நிறைய பேர் இப்ப மறந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமே அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து ஒரு பாடல.
0: நாங்க உங்களை யோசிக்கலாம்னு பார்த்தா கடைசியில் எங்களே யோசிக்க வைக்கிறீங்க நேயர்கள் எல்லாம். அடுத்த நேயர் நம்ம போறதுக்கு முன்னாடி பாடலை கேட்க போறோமா?
2: கண்டிப்பா ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். படையப்பா திரைப்படத்துல இருந்து ஏ ரகுமானுடைய இசையில வைரமுத்தோடு வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: 10:18 ஆயிட்டு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கெட்செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பழமொழிகள் தான். அதாவது நாங்க வந்து ஒரு விளக்கத்தை சொல்லிடுவோம், ஒரு பொருளை சொல்லிடுவோம், அது என்ன பழமொழி அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நேயர்கள் வந்து கண்டுபிடிச்சே இருக்காங்க. பாடலுக்கு முன்னாடி வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லியிருந்தோம், ஆனா அது இன்னும் விளக்கத்தை சொல்லியிருந்தோம், ஆனா அந்த பழமொழி இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்டுருவோம். வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி
2: பேசுறேன். சொல்லுங்க. அதாவது தொடர்ச்சியாக நம்ம முயற்சி செஞ்சோன்னா நடக்காததும் நடக்கும் அப்படிங்கிற பொருள் பற்றேன். ஏன்னா நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நான் எக்ஸாக்டாக அந்த வார்த்தையை மட்டும் சொல்ல பொருள் சொல்லிட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம்.
1: முயற்சி திருவினையாக்கும்.
2: இதுவும் நல்லதாக இருக்குது, இதுவும் பதில் தான். ஆனால் நாங்கள் நினைக்கிற இன்னொரு பதிலை எதிர்பார்த்துட்ருக்கோம். முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க?
3: கார்த்திக் பேசுறேன்.
0: கார்த்திக், கண்டுபிடிச்சிட்டீங்களா கார்த்திக் பதில? அதாவது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்த வந்து நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்களா அது கிடைக்கும் பொறுமையா அப்படிங்கறது பொருள். அதுக்கான பழமொழி சரியில்ல. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நீங்க வணக்கம். வணக்கம், யார் எங்க வந்து பேசுறீங்க? யாரு? குயில் கோபி. ஓஹோ, குயில். சரி, ரைட். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப பொறுமையா விடாமுயற்சியோட பண்ணா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான்.
2: எவ்வளவு பெரிய விஷயமும் நாம இது பெரிய விஷயம் நினைச்சிட்டு
1: இருக்கோம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க, மோகன்ராஜ் என்ன திட்டாரு. இல்லீங்களே
2: சார், நீங்க சொல்றது எல்லாமே சரியானது தான் சார். ஆனா இன்னொன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார், அதுதான். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு நாம கொடுக்கலாம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லார்கிட்டையும் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேக்குற ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டேன்.
4: முயற்சியுடையார் இகழ்ச்சியாளர்.
0: நல்லாதான் இருக்கு. ஆனா இது இல்ல, ஒரு ஒரு
2: உங்களுக்கு பாராட்டுகள் சார். ஆனா இன்னொன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு சார். அந்த நினைக்கிறத யார், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாம் எடுக்கிற முயற்சி நடக்காதுன்னு நினைக்கிற இல்ல நடக்கணும்னு கஷ்டப்படுற விஷயத்தையும் நடத்தி காட்டும் அப்படிங்கிறது தான்.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், யார்

0: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: படைப்பா படத்துல இருந்து எந்த பாட்டு போடுவீங்க? வெற்றி கொடி கட்டு போடுவீங்க, அந்த பாட்டு
2: போட்டீங்க. நன்றி நன்றி
0: நன்றி. விடாமுயற்சி வெற்றி தருமா?
1: ஓகே, நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க, விடாமுயற்சிக்கு அப்புறம் வெற்றி தரும்னு. நல்ல விஷயம் சார், வாழ்த்துக்கள். வெற்றி பெற
0: பழமொழி விடாமுயற்சி வச்சு
2: பழமொழி நீங்க நம்ம உருவாக்குறதுல, அதாவது ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்கு, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், அது எல்லாம்
1: உருவாக்குறதுல தப்பு இல்லை சார். பின்னாடி வர சந்ததிகள் அதை ஃபாலோ பண்ணும். நாம ஏற்கனவே உருவாக்கி வச்சுதான் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ.
2: நன்றி நன்றி. அடுத்து எந்த நேயர் சொல்லு, நம்ம அதை பதில் சொல்ல போறோம். வணக்கம்
3: மேடம். பாத்தி விடாமுயற்சி விஸ்வரூப் எடுக்கும்.
1: என்ன யோசிக்கிறோம்? சரிங்க சார், நாங்க அந்த ஒரு பழமொழியோட பொருள் சொல்றேங்க சார். குறிப்பா விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து செஞ்சு வந்தோம் அப்படின்னா கடினமான வேலையை கூட நாம சாதிக்க முடியும். இதுதான் பொருள். இந்த பொருள் படுற பழமொழியை நீங்க சொல்லலாம்.
4: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: காலை வணக்கமா. நீங்களாச்சும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாத்துட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற நிறைய நேயர்கள் வந்து ஐயோ இதுதான் இதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லைன் கிடைக்காம இருக்கும்.
4: உங்களுக்குன்னே
2: வரல, இது பத்து பேருக்கு முன்னாடி வந்த பதில்.
1: சொல்லுங்கம்மா. திரும்ப சொல்றீங்களா? சரிங்கம்மா. அதாவது விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும். இந்த மீனிங்
4: விடாமுயற்சி நல்லதா நடக்கும்.
1: இந்த வார்த்தை நான் இப்ப சொன்னதுல ஒரு வார்த்தை கூட அதுல வராதுமா, அது வேற ஒரு பழமொழி. வார்த்தைகள் வராது, பொருள் ஒண்ணுதான், மீனிங் ஒண்ணுதான். விடாமுயற்சின்ற வார்த்தை அந்த பழமொழியில வராதுங்கம்மா, நான் இப்பவே சொல்லிடுறேன், அடுத்த நேயர்களுக்கு சொல்லிடுறேன். விடாமுயற்சின்ற வார்த்தையை தவிர்த்துருங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை சொல்றேன். சரி, இப்படி வேணா சொல்றேமா, ஏன்னா இந்த வார்த்தையை வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த நேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டு வேணா அவங்க சொல்றாங்களா பாத்துட்டு நம்ம சொல்லலாம். நான் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க.
2: அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்து நம்ம பழங்காலத்துல பயன்படுத்தின ஒரு பொருள்.
1: சூப்பர்மா. இப்பவும் பயன்படுத்துறாங்க, ஒரு சிலர் பயன்படுத்துறாங்க. அதுல வந்து ஒரு பொருள் வருமா?
4: அடுத்த நேயருக்கு விட்டு கொடுத்துறேன்.
2: நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர்
5: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
1: வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.
2: சேர்ந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் ஒண்ணு கேட்டுட்டு வந்தலாம். வித்யாசாகர் இசையில வாலியோட வரிகள்ல உதித் நாராயண் மற்றும் சாதனா சர்க்கம் இசை இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பழமொழி வச்சு வந்து விளையாடிட்டு இருக்கோம். பழமொழி வச்சுட்டு என்னமா விளையாடுறீங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையில் விளையாடுது அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், அதாவது பழமொழியுடைய பொருளை வந்து நாங்கள் சொல்லிடுவோம், அது என்ன பழமொழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நேயர்களாகிய நீங்களும் இணைப்பில் வரணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-0544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட நீங்கள் இணைப்பில் வரலாம். அடுத்த நேயர் நம்ம கூட இணையறாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரேங்க பேசுறீங்க?
1: மாநகரத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் மேடம். ரெண்டு அத்தியாயங்களுக்கு வணக்கம்.
2: நன்றி சார், நன்றி. வணக்கம் சார். சார் போயிடலாமாங்களா?
1: போயிடலாம் சார்.
2: சார் இப்போ நான் ஒரே இதுல வந்து ஒரே வார்த்தை சொல்றேன் சார், அந்த வார்த்தை

0: உங்களால் அந்த பழமொழி கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம். அளவு
1: அளவு
0: வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா இருக்கு சார், நன்றி. ஆனா நாங்க நினைச்ச பதில் இது இல்ல, ஆனா நீங்க நல்ல முயற்சி
2: பண்ணீங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கங்கம்மா, நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேங்கம்மா.
2: திருவள்ளூர்ல இருந்து டெல்லி.
0: வணக்கம் வணக்கம் சார். சார், அதாவது லிமிட் சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும்னு சொல்லுவாங்க இல்லங்க சார், அது மாதிரி இந்த லிமிட் என்ற வார்த்தையை வச்சுட்டு நீங்க ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். பழமொழி,
3: அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சா.
0: நான் உங்களுக்கு முதல்ல அளவுன்னு வார்த்தையை சொல்லிட கூடாதுன்னு தோணுதுதான் எனக்கு. ஒரே வார்த்தையில புடிச்சிட்டீங்க. நன்றி சார். நான் மோகன் ராஜ் சார்.
3: நன்றி
0: சார்.
2: நன்றி நன்றி
3: நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நுங்கம்பாக்கம் டிரான்ஸ்பிளான்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். நம்ம வந்து என்ன உங்களுக்காக ஒரு இது கொடுத்துருவோமா என்னன்ட்டு?
4: நான் பழைய ஆள், 68 வயசு ஆகுது, நோயா படுத்த படிக்கா இருக்கேன். எனக்கு ஏத்த மாதிரி கேள்விக்கொள்ளுமா?
2: கேள்வினா ஒண்ணு இல்ல, பழமொழிதான்.
0: தகுந்த மாதிரியான பழமொழியை நீங்க சொல்லணும் ஐயா, கண்டுபிடிக்கணும்.
4: சரிமா சரிமா. ஏன்னா எனக்கு படிப்பு தெரியாது, படிப்பு இல்ல
0: ஐயா. பழமொழி தான் நம்ம பேசுறது, பேசுறதுதான் சரிங்களா?
2: உங்களுக்கானது வந்து
0: ரொம்ப ஈஸியா குடுமா.
2: ஒரு விஷயத்த வந்து இப்போ இப்போ பெரியவங்களா இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா இப்போ இளம் தலைமுறை கிட்ட கொடுத்தா அசால்ட்டா போய் செஞ்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கேத்த மாதிரியான ஒரு பழமொழி. வணக்கம்.
0: இளைஞர்களுக்கு சாதகமா இருக்கும்.
2: ஆமா
0: அவ்வளவுதாங்கம்மா.
5: இளங்கன்று பயம் இருக்கு,
0: அவ்வளவுதாங்கம்மா.
2: அடடா, எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களே. நன்றி நன்றி. இது வந்து மோகன் ராஜ் சேர்ந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
0: எனக்கு வந்து ட்விஸ்ட் தான்
2: இது. எனக்கே வந்து பாத்துட்டு, எனக்கே வந்து இப்பதான் தோணுச்சு, அதனால சொன்னேன். அடுத்ததான் வந்து இப்போ என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து அடுத்த நேயர்
0: நேருக்கு.
2: நேருக்கு தான்.
0: ஆமா
2: சொல்லுங்க. அடுத்த நேயர் யாரு?
0: சார், உங்களுக்கு என்ன சொல்லணும்னாங்க சார்? அதாவது அதை பத்தி தெரியாதவங்க, ஒரு விஷயத்த தெரியாதவங்க
2: சுத்தி இருக்கிற இடத்த பத்தி குறை சொல்லுவாங்க,
0: மத்தவங்க மேல கூட சொல்றாங்க. அது அந்த இந்த பொருள் வர மாதிரியான ஒரு பழமொழி சார்.
2: ஆமா,
0: அவங்களுக்கே அது தெரியாதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்களா, எதிரில் இருக்கிறவங்க மேல குறை சொல்றாங்க, நீங்க தான் தப்புன்னு சொல்றாங்களா.
2: உங்களுக்கு
4: ஆவின் பால் நெய்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றிங்க சார் பொருள் சொன்னதுக்கு.
2: ஆமா, அது வந்து என்ன, இப்ப நம்ம வந்து பழமொழி வந்து சும்மா அப்படி இதுக்கு சொன்னா அதோடைய உள்ள அர்த்தங்கள்லாம் பண்ணா அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு பொருளை தரும்.
0: ஆமா, எதிர்பார்க்காத இல்ல, உண்மையான பொருள் வேற, நாம மாறி மாறி மாறி புரிஞ்சுக்கிற பொருள் வேற.
2: நிச்சயமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
6: அது வந்து ஆட தெரியாதவங்க கூடம் பத்தாதுன்னு
0: சொன்னாங்க. எந்த பாயிண்ட்லமா நீங்க அதை புடிச்சீங்க?
6: நீங்க வந்து அந்த

0: அதை பத்தி சரியா தெரியாதவங்க ஏதாவது ஒரு குத்தம் குறை சொல்லுவாங்கன்னு சொன்னீங்க
1: இல்லையா? ஆமா,
0: அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்.
1: ஓகேம்மா, வாழ்த்துக்கள்மா.
2: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
3: சொல்லுங்க சார்.
2: இப்ப வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறோம். என்னன்னா, இது வந்து ஒரு என்ன ஒரு பறவை வரும், இந்த பழமொழியில வந்து ஒரு பறவை வரும், சரிங்களா?
1: இது மாதிரி விலங்குகள் வச்சு வர பழமொழிய சொல்லுங்க மேடம்.
2: வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்திருக்கீங்க?
4: வணக்கம். தமிழ் மொழிக்கும் மோகன் சார் வந்து எவ்வளோ நாளாச்சு சார். உங்களுக்கும் வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா சார். என்ன சார், நீங்க ரொம்ப நாளா காணோம் உங்களா?
1: ஆமாங்கம்மா, கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேங்கம்மா, சொல்லுங்கம்மா.
4: மொழி
1: பழமொழியான
2: மொழி.
4: அடிமை
2: இப்ப நாங்க ஒரு பழமொழி உங்ககிட்ட கேப்போம், சரிங்களா? இப்போ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும், ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எதிரில் இருக்கவங்க கிட்ட இன்னொன்னு அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நமக்கு நம்ம கிட்ட ஒரு லைஃப் இருக்கும், ஆனா நமக்கு வந்து எதிரில் இருக்கிறவங்களோட
1: பதிலே சொல்லிடலாம்
2: நல்லா இருக்குன்னு தோணும். இந்த மாதிரியான பொருள்ல வரக்கூடிய ஒரு பழமொழி.
1: இல்லம்மா, இந்த அர்த்தம் எப்படி வரும்னா, நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு பெருசா தெரியாது,
2: நமக்கு எதிரில் இருக்கிறவங்க தான்,
1: இன்னொருத்தர் கிட்ட இருக்கிறது நமக்கு பெருசா தெரியும்.
4: அப்படின்னா
2: உங்களுக்கான பழமொழி என்னன்னா, இப்ப எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை விட இன்னொருத்தர் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி தோணும். அது என்ன, இப்படி பொருள் படக்கூடிய ஒரு பழமொழி?
1: நினைக்கிறேன் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: வணக்கம்.
1: பாத்தீங்களா, பேரு சொல்லாம உடனே பதில் சொல்ல நினைச்சு பாத்தீங்களா
2: மேடம்? வாழதேவியம்மா, எங்கடாது பேர் சொல்றதுக்குள்ள காலு கட்டாயிருமோ சொல்லிட்டு முதல்ல பதில சொல்லிட்டீங்க. பதிலோட வந்திருக்கீங்க, உங்களுடைய அழைப்பை ஏற்காம எப்படி இருக்கிறது?
1: அந்த அம்மி அடியடியா, நாங்க அம்மி இல்லைங்க மேடம், பெரிய புல்டோசர் எல்லாம் போல.
2: வாழ்த்துக்கள் மாலிதேவியம்மா, நன்றி
3: நன்றி
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். பேசுறீங்க குடும்பாண்டப்பட்டி கிவி ஜெயசீலன். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும். உங்களுக்கான பழமொழி கேட்டுலாமா?
5: என்னன்னா,
2: இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொருத்தவங்க பொசிஷனை பார்த்து நம்ம வந்து இந்த பொசிஷனுக்கு

0: நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா என்னதான் யோசிச்சாலும் அந்த பொசிஷனுக்கு நம்மளால போக முடியாது.
1: முயற்சி பண்ண முடியும்,
0: முயற்சி பண்ண, அது வந்து ஒரு பொசிஷன், அதை குறிக்கிற மாதிரி ஒரு பழமொழி. முடியாதுங்கிறது பழமொழி கிடையாது, ஒரு இடம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் சரிங்களா. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துக்கு நம்மளால போக முடியாது. நம்ம நாம தான், அவங்க அவங்க தான்,
1: அப்படி எல்லாம் இல்ல.
0: அது உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம் அப்படிங்கறத பத்தது கிடையாது. அது ஏதோ ஒரு ஈக்குவலான இடமா கூட இருக்கலாம். நீங்க நீங்க தான், அவங்க அவங்க தான்.
2: வாழ்த்துக்கள்,
0: நன்றி நன்றி.
1: ஆனா இதுக்கு நீங்க சொன்ன விதத்துல நான் என்னுடைய ஏத்துக்கலாமா?
0: இல்ல, நான்
1: முயற்சி பண்ணா எல்லாமே முடியும்.
0: நான் சொன்னதே வந்து உயரம் தாழ்ச்சி அப்படி சொல்ல, நான் உயரத்துல இருக்காங்க கீழே இருக்க பொசிஷன் பத்தி சொல்ல, ஈக்குவலான பொசிஷன். நீங்க நீங்க தான், இப்ப நீங்க வந்து நான் தமிழ் மொழி ஆக முடியாது இல்ல, மோகன்தாஸ்னா மோகன்தாஸ் தான்.
1: ஒருவர் இன்னொருவரா ஆக முடியாது, ஆனா முயற்சி சொன்னா இன்னொரு நிலைக்கு போக முடியும்.
0: நான் நிலை பத்தி பேசல, பொசிஷன் நான் அப்படி சொல்லல, அவங்க இடம் சொல்றேன். நான் உயர்ந்த இடத்துல இருக்காங்க, ஒரு ஹையர் ஆபீஸ்.
1: இடமே நிலை தானே, இந்த இடம் அந்த இடம் இல்ல. இவர் ஆக முடியாது.
0: அடுத்த நேயர் கிட்ட நம்ம பேசிரலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், சேலத்துல இருந்து பத்மா பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
3: எப்படி இருக்கீங்க மோகன் சார்? அந்த தமிழ் மொழி
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா,
3: சொல்லுங்க.
0: உங்களுக்கான ஒரு பழமொழி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா,
1: ரொம்ப ஈஸியா தருமா?
0: இது மட்டும் நம்ம நம்ம வந்து நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்போம் சரியா. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம் அப்படிங்கறத பத்தின ஒரு
1: இந்த மீனிங் வர மாதிரியான ஒரு பழமொழி.
0: ஆமா, இல்லைங்களே,
3: அது வராதா?
0: என்னன்னா, நமக்கு நம்ம எல்லா விஷயத்த பத்தியும் பொதுவா யோசிப்போமா, ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டா நம்ம எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம், எதையுமே பார்க்கவே மாட்டோம்.
1: மா இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம், இதே மாதிரி பொருள் வர
0: ஒரு
1: பழமொழிய சொல்லணும். இது வந்து கேள்வி பதில் அப்படி இல்ல, இதே இதே அர்த்தம் இருக்கிற ஒரு பழமொழிய சொல்லணும்.
0: சில வேலைகள் எல்லாம் பண்ணுவோம், எதை வேணாலும் மறப்போம், இதை மட்டும் மறக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி.
1: அப்படி என்னத்த மறக்க?
3: சுத்தம் சோறு கூட.
0: சோறு கூட சேர்ந்து வர ஒரு பழமொழி. சோறு கொஞ்சம் அந்த பழமொழி கூட இதுவும் தொடர்பானது, ஆனா அந்த வார்த்தை வராது, அது கூட தொடர்புடைய ஒண்ணு.
4: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம்.
0: இந்த ஒரு விஷயம் நமக்கு நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம சுத்தி எல்லா விஷயத்தையும் மறந்து போயிருவோம்.
4: என்னன்னு தெரியாது, கோபம் எல்லாத்தையும் மறந்துடுவோம்.
0: ஆனா இது கிடையாது, பழமொழி இல்லல்ல,
4: அது பசி வந்தா பத்து பறந்துடணும்.
5: நீங்க நலம் நலம், ரொம்ப அருமையா இருக்கு பழமொழிகள் எல்லாமே. கண்டுபிடிச்சேன், அந்த உயிரை உயிரை பறந்தாலும் ஊய்குருவி பறந்தாகாது. ரொம்ப நல்ல பழமொழிகளா எடுத்துட்டு வந்துருக்கீங்க.
0: கண்டிப்பா, நன்றி நன்றி. நீங்க உங்களுக்கும் வந்து இப்ப குடுக்க போறதும் ரொம்ப ஒரு அற்புதமான என்னன்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு ரொம்ப நெருங்கி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து பிடிக்காத விஷயமா கூட மாறும்.
1: அப்படியா?
0: ஆமா.
5: அப்போ இப்படி சொல்லலாமா, பழக பழக பாலும் புளிக்கும்?
0: இப்படி சொல்லலாமா? இல்ல, அதுதான் அதுதான். வாழ்த்துக்கள், நன்றி.
5: தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. உங்ககிட்ட போய் நாங்களா வந்து
1: பழக பழக பா

0: புளிக்கும்.
1: ஆமா அப்படிங்கறத அற்புதமா கண்டுபிடிச்சாரு. நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து நம்ம ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னா காதலன் திரைப்படத்துல இருந்து தான் கேட்க போறோம். வாலியுட வரிகள்ல ஏ ரஹ்மான், இசையில ஏ ரஹ்மான், சுரேஷ் பீட்டர் மற்றும் சாகுல் அஹ்மீஸ் சேர்ந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:52 ஆயிடுச்சிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மோகன்.
1: நாம் வந்து பழமொழிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த பழமொழிக்கான அர்த்தத்தை கொடுக்குற வார்த்தைகள், அது விளக்கத்தை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் அந்த பழமொழி கண்டுபிடிக்கணும்.
0: இப்போ அடுத்த நேயர் யாருங்கிறது இணைகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் நீ காலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: மதுரை மாவட்டம், ஓகேங்க சார். சார், இப்போ உங்களுக்கான பழமொழிக்கான அந்த அர்த்தத்தை சொல்றேங்க சார். இத பண்ணா மறந்துடும், இத பண்ணா மறக்காது.
2: புரியல சார்.
1: இந்த இதை வேணா கூட நம்ம மறந்துடலாம், அழிஞ்சு போயிடும். ஆனா இது அழியாது, இன்னொன்று அழியாது. இப்படி பொருள் படுற ஒரு பழமொழியை நீங்கள் சொல்லணும்.
2: பிறர் செய்த நன்மையை வந்து நினச்சிக்கணும், பிறர் செய்த தீமையை மறந்துடணும், அந்த மாதிரியா?
1: இது நம்ம இன்னொரு இது இந்த பொருள் படுற திருக்குறள் கூட இருக்கு.
0: இது வந்து படிப்போட தொடர்புடைய ஒரு பழமொழி.
2: அதாவது பிறர் செய்த நன்மையை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும், பிறர் செய்த தீமையை மறந்துடணும், அந்த மாதிரியா?
0: இல்லை இல்லை, அப்படி இல்லை. இது பழமொழியா நீங்க சொல்லணும்.
2: ஓ, பழமொழியா சொல்லணும்.
1: இதே பொருள் படுற திருக்குறள் கூட இருக்கு.
2: இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல்.
1: இதுவும் நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம இதெல்லாம் கூட ஆறிடும், இது ஆறாது.
2: ஓ, தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவன்.
0: அதுதான் திருக்குறளே தான், அது திருக்குறள் தான் கேட்டாரு. நன்றி நன்றி.
2: ஓகே,
0: நன்றி நன்றி. அவர் வந்து நிகழ்ச்சியுடைய நிறைவு நேயராக வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருந்தாரு. இன்னும் வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இப்போ வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதால வந்து, தீயினால் சுட்டப்பணும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வார்த்தைகளால் வந்து யாரையுமே வந்து காயப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறது வந்து நிகழ்ச்சியோட நிறைவாகவே வந்து வந்து சொல்லி முடிச்சிட்டோம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் அடுத்த ஒரு மணி நேரம் வந்து மோகன்ராஜ் வந்து உங்க கூட தான் வந்து கடையை கண்டிப்பா போறாரு. ஆனா நான் மட்டும் இந்த நிகழ்ச்சியில இருந்து அப்படியே பாய் பாய் வந்து சொல்லிக்க போறேன். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைய முயற்சியை நாளைய வெற்றிக்காக. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இன்றைய முயற்சி செய், நாளைய வெற்றிக்காக அப்படிங்கிற இந்த வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே நான் உங்களை எல்லாருக்குமே டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நிறைவு பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்தான் பாடல் வந்து நாமுத்துக்குமார் வரிகளில் ஹரிஸ் ஜெயராஜுடைய இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல். பாடலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி மற்றும்
1: நான் மோகன்ராஜ் பழனி.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை மணி 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02 ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தொலைத்த புகைப்படம் இல்லைன்னா டெலிட் பண்ண புகைப்படம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருந்தது என்ன, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தவறுதலாக பண்ணியிருப்பீங்க இல்லை தவறுதலாக தொலைச்சிருப்பீங்க, ஆனால் அதில் ஒரு பெரிய நினைவு இருக்கும் அந்த புகைப்படத்தில். அந்த மாதிரி நீங்கள் தொலைத்த புகைப்படம் என்ன, டெலிட் பண்ண புகைப்படம் என்ன, இதை பற்றி தான் பேச போகிறோம். அது வீடியோவாக கூட இருக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இன்னொரு நம்பர் 0442952054. வணக்கம், சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா, சொல்லுங்கம்மா.
2: சார், எங்க ஐடிங் கார்டு வந்து போயிருச்சா, வேலைக்கு ஜாயின் பண்ணேன், அந்த ஐடிங் கார்டு வேலை ஜாயின் பண்ணோம், ஐடிங் கார்டு வந்து போச்சு, கிட்டத்தட்ட சார். அப்புறம் ஒரு ஒரு குழந்தை வந்து எனக்கு வச்சு வாங்கிட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார், ஐடிங் கார்டு அதை வச்சு நான் குறி பெட்டிக்கு வேலை ஜாயின் பண்ணிட்டு
1: சார். நீங்க ஐடி கார்டுன்னு சொல்றீங்க, நான் வந்து போட்டோஸ் அது மாதிரி அந்த
2: போட்டோவா, அது அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கு, அதை ஒத்துக்கணும், ஆதார் கார்டு நான் ஒத்துக்கணும் கேட்டாங்க.
1: ஓகே ஓகேங்கம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா,
1: கேக்குதுங்களா நான் பேசுறது?
3: ராசு பேசுறேன்.
1: ராசு சார், நீங்க தெரியாம தொலைச்ச போட்டோஸ்
3: பொருள் புரிஞ்சிட்டேன் எனக்கு.
1: சொல்லுங்க சார்.
3: இன்னைக்கும் வந்து அது நினைவுல இருக்கிறது, என் தங்கையுடைய புகைப்படம், கருப்பு கவுன் போட்டுன்னு கைய பயத்துல இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் இருந்தது.
1: இன்னும் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் சார்.
3: ரொம்ப அருமையான புகைப்படம் அந்த காலகட்டம், எனக்கு வயசு 71, 75 வயசு இருக்க படம் அது. அதே நினைவு நீங்க சொன்ன உடனே எனக்கு அதான் நினைவு வந்தது.
1: ஓகே ஓகே,
3: பகிர்ந்து வேற ஒண்ணு. நன்றியா.
1: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்,
4: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க தவறுதலா தொலைச்ச புகைப்படம் அதனுடைய முக்கியத்துவம் அதுல இருந்தது
4: என்ன?
1: சரிங்கம்மா.

0: காலையே காணோம் கரெக்டாக நாங்கள் தேடி பார்த்துட்டு விட்டுட்டோம். தங்கச்சி சின்ன எங்களோட தங்கச்சி வந்து சின்ன ஃபோட்டோ இருக்கும் அதில்.
1: ஓகே, அந்த போட்டோவை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கம்மா, சூப்பர்மா, அவ்வளோ நினைவுகள் இருக்கு உங்கள் கிட்ட, நன்றிம்மா. அடுத்த நேயர்கிட்ட வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்,
1: சொல்லுங்க சார், யாருக்கிட்ட பேசுறீங்க?
2: கோயம்பேடுல இருந்து பார்த்திபன்.
1: சொல்லுங்க பார்த்திபன் சார.
2: அதாவது நான் போர்த்து படிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்தாங்க சார் ஸ்கூல்ல,
1: போர்த்துல.
2: அது வந்து ஞாபகத்தமா வச்சிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு சார்,
1: மிஸ் ஆயிடுச்சு.
2: அதே மாதிரி எங்க அக்கா ஃபங்க்ஷன் பண்ணாங்க மஞ்சள் ஏரியோட்டல, அந்த போட்டோவும் காணும்.
1: ஓகே ஓகே ஓகே,
3: ரொம்ப

0: கவர் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ அது, ரொம்ப பாதுகாத்து
1: வச்சிருந்தேன்.
0: என் அப்பா அம்மா தாத்தா பாட்டிங்கன்னா அப்படி இருப்பாங்க அந்த காலத்துல எடுத்தது அது. இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு பாதுகாத்து வச்சு கடைசியில எப்படி எங்க போச்சுன்னு தெரியல சார், காணாம போச்சு சார்.
1: அப்படிங்களா?
0: ரொம்ப வருத்தமா இருக்கு சார். ஆமா சார்,
1: நன்றி சார்.
0: நன்றி சார.
1: இந்த மாதிரி நீங்க ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு இருந்த ஒரு போட்டோவா இருக்கலாம், இல்ல மொபைல் போன்ல நீங்க வச்சுக்கிட்ட அந்த மாதிரி போட்டோஸும் இருக்கலாம். ஆனா அந்த போட்டோ வந்து தெரியாம தொலைஞ்சிருக்கும், இல்ல எங்க போயிருக்குன்னே தெரியாம இருக்கலாம், இல்ல ஒண்ணு நீங்க போன்ல இருந்து தெரியாம டெலீட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல போன் மிஸ் ஆயிட்டு இருக்கலாம். அப்படி டிஜிட்டலாகவும் இருக்கலாம், நீங்க போட்டோவை மிஸ் பண்ணியும் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க தவறவிட்ட புகைப்படங்கள், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நினைவுகள் ரொம்ப உங்களுக்கு பொக்கிஷ மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம ஒரு பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம். ரொம்ப இனிமையான பாடல் இது.

0: நேரம் 11:13 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நாம் பேசிகிட்டு இருக்கிற டாபிக், என்ன தலைப்பில் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் தவறுதலாக தொலைத்த புகைப்படங்கள் பற்றியே சொல்லுங்கள். இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து டெலிட் பண்ண தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சு, இல்லை மொபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும், ஆனால் அதில் நான் அந்த ஃபோட்டோவில் ஒரு பெரிய நினைவு இருக்கும், அந்த மாதிரி முக்கியமான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும், அப்படி நீங்கள் மிஸ் பண்ணதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0442986008 0442952054 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க சார்?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த புந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க
1: சார். வணக்கம் வணக்கம்.
0: நீங்க துளைத்த அந்த புகைப்படம் பத்தி சொல்லுங்க சார். அப்படி இருக்கா ஏதாச்சும்
1: புகைப்படமா? வீட்டையே அம்போன்னு விட்டுட்டு வெளியே வந்தவன் சார்.
0: எதை விட்டுட்டு வந்தீங்க?
1: அதே போச்சு. இன்னைக்கு வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு தொலைச்சதெல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன் சார்.
0: இல்லைங்க சார், நம்ம போட்டோ பத்தி பேசலாம். ரொம்ப
1: வெயிட்டான போட்டோ, கல்யாண போட்டோ கூட.
0: ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார்.
1: எல்லாமே போச்சு, துணி மணி எல்லாம் சொத்து வீடு வாசல் நினைச்சு விட்டு வந்துட்டேன் சார். சினிமா படத்துல வர மாதிரி நம்ம வாழ்க்கை சார்.
0: எல்லாம் மாறும் சார். அழைத்ததற்கு
1: மாறுது. 68 ஆகுது, சாக போற வயசுல என்ன ஏன் மாற போகுது?
0: உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: அப்படிங்களா?
0: நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த மிஸ் பண்ண அந்த போட்டோஸ் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 0442986008 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். மற்றொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். வணக்கம். சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், நீங்க தொலைத்த புகைப்படம். சார் கேக்குதுங்களா? நான் கிளியரா கேக்குதுங்களா? நான் பேசுறது
3: சொல்லுங்க. என்ன டாபிக்?
0: என்ன டாபிக்னு இப்பதான் கேக்குறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தொலைச்ச புகைப்படத்தை பத்தி பேசுங்க சார். நன்றி. ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேசணும்னு நினைக்கிறவங்க நல்ல கிளியராக உங்களுடைய இந்த டாப்பிக்கை நீங்கள் கேட்டுக்கோங்க.

0: அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நேயர்கள் காத்துட்ருக்காங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் உடனே கால் பண்ணுறீங்க லைன் கிடச்சிருதுன்றதுக்காக, அதுக்கப்புறம் கேட்குறீங்க. அதனால் மற்ற நேயர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்கள்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கள், யாருங்கிருந்து பேசுகிறீங்க சார்?
1: சார் வாழ்க வளமுடன்.
0: நன்றி சார். யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: வயசு சார்?
1: எனக்கு பின்னாடி அந்த ஜடையெல்லாம் வச்சு போட்டு வச்சிருந்தாங்க சார், ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இன்னைக்கு அது எங்க இருக்குன்னு தெரியல, நானும் அதை தெரிஞ்சே இருக்கேன் சார்.
0: ஆனா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சார், பரவாயில்லைங்க சார்.
1: எனக்கு
0: என்ன சொல்றதுன்னு தெரியலங்க சார், நீங்க இப்படி சொல்றப்போ.
1: என்னுடைய ரொம்ப இன்னைக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், எங்கேயாவது ஒரு நாள் கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கேன்.
0: நம்பிக்கையோட இருக்கிறீங்க, ஓகே ஓகேங்க சார்.
1: ஆமா சார், 38 வருஷம் ஆயிப்போச்சு சார், நான் மிஸ் பண்ணிட்டேன்.
0: நம்பிக்கை வீண் போக கூடாது, கிடைக்கணும்ன்றதா என்னுடைய ஆசையும் நினைச்சுக்கிறேன் சார், என்னுடைய விருப்பமும் அதான் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி சார், தேங்க்ஸ் லாட் சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அப்படியே
0: பழமொழி
2: என்ன நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்ல ஒரு பழக்கம் இருக்கு, பாட்டி தாத்தாக்கள் எல்லாம் இருந்ததுனால அதை சொல்றதுக்கு வந்து வர முடியல. சரி, இப்போ என்னோட புகைப்படம் என்னன்னா என்னோட தோழிகளோட எடுத்த புகைப்படம், அது மிஸ் ஆயிருச்சு. எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு
0: தெரியல.
2: ரொம்ப நாளா இருந்துச்சு. ஒரு பொண்ணு பேரு தேவி, ஒரு பொண்ணு பேரு பத்மா சூர்யா, அக்கா தங்கச்சி அவங்க ரெண்டு பேரும் பத்மா சூர்யா. தேவி மட்டும் என்ன ஒருத்தர் இன்னொரு வீட்டு லைன் வீட்டுல இருந்தோம், எல்லாருமே சேர்ந்து. அப்போ ₹3 இந்த பாம்பே ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, கருப்பு வெள்ள படம் தான். அதுல எல்லாருமே பாவட தாவணி கட்டி வாட்சு போட்டு அப்படி அழகா ஸ்டைலா கருப்பு கருப்பு கலர் பாசி கழுத்துல போட்டிருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அந்த போட்டோ, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்த போட்டோ. எப்படியோ காணாம போயிருச்சு, ஆனா பத்திரமா வச்சிருந்தேன், 20 வருஷமா வச்சிருந்த போட்டோ காணாம போயிருச்சு. அது எங்க இன்னும் மறுபடியும் தேடிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லைங்கப்பா.
0: ஓகே,
2: போட்டோ நினைவு.
0: நன்றிம்மா,
2: மனசுக்கு
0: நன்றிம்மா, நன்றிம்மா. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 11:20 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் நம்ம கேட்க போகிற ஒரு பாடல் சபேஷ் ஜெயக்குமார் அவங்களுடைய குரலில், ஸ்னேகன் வரிகளில், சபேஷ் முரளி இசையில், தவமாய் தவம் இருந்த திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமா

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 11:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் தொலைச்ச ஃபோட்டோஸ் பற்றி தான், அதே மாதிரி டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் பற்றி தான். ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸாக இருந்திருக்கும், தெரியாமல் அது உங்களுக்கு கையை விட்டு போயிருக்கும், ஆனால் அதில் இருக்கிற நினைவுகள் உங்களை எப்பவுமே நீங்காமல் இருக்கும். அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். 0444-9-86-0038 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0444-9-520-554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
1: 4-4-2-8-6-0-0-3 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம். சொல்லுங்க.
2: குதிரையில உட்கார்ற மாதிரி எல்லாம் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன பிள்ளைல அவனுக்கு 1 வயசு ஆகல, எனக்கு 6 வயசு, அவை வந்து

0: கீழ ஏறி உட்காந்துருப்பான். நான் ரொம்ப அழுவான். நான் பக்கத்துல வந்து ஃப்ராக் போட்டுட்டு இருப்பேன். நான் எப்பவுமே சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லுவேனா, எங்க அம்மா அக்கா எல்லாம் சொல்லியிருக்கிறா, அதாவது நான் வந்து ஜம்முன்னு இருக்கேன், அவன் வந்து சப்புன்னு இருக்கான், நல்லாவே இல்ல, அழுதுகிட்டு இருக்கிறனால அப்படி சொல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த போட்டோ அப்படின்னு சின்ன பிள்ளையில பார்த்து ஞாபகம் இருக்கு. இப்போ வீடு அம்மா அப்பா எல்லாம் இல்லைன்னு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. எனக்கு அந்த போட்டோ மட்டும் கண்ணுக்குள்ளே நிக்கிறது. ஏன்னா என் தம்பி கீழே நான் வந்து நிக்கிற மாதிரி ரொம்ப அழகான போட்டோ. அதுக்கு காணாம போயிடுச்சு. ஒவ்வொருத்தட்டையே கேக்குறேன், கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாம், தம்பிட்டையும் இல்ல அக்காட்டெல்லாம் கேட்டேன்னா, இல்ல அம்மா வீட்டுலதான் இருக்கும், அது எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அது ஃப்ரேம் எப்படி ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்கல்ல போட்டோ, அந்த மாதிரி போட்டோ இப்ப இல்ல. கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: ஓகே ஓகேங்கம்மா, ரொம்ப அதை பத்தி ரொம்ப அழகான நினைவுகளை ஷேர் பண்ணீங்க, நன்றிம்மா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: அண்ணாநகர்லேருந்து மாலந்தே பேசுறேன். காலையிலதான் உண்மையிலே நீங்க எந்த டாபிக் எடுத்திருக்கீங்க, காலையிலதான் எழுந்து உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன்.
1: என்ன யோசிச்சு?
2: இந்த மாதிரி போட்டோ ஒன்னா எங்க வச்சேன்னா தெரியவே இல்ல.
1: இன்னைக்கு
2: தேடணும்னு நினைச்சேன். நீங்க அதுக்குள்ள இந்த தலைமை கொடுத்துட்டியா? ஏன்னா இது நான் என்ன, எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் பஞ்சாப்ல இருந்தாங்க. அப்ப அங்க லீவுக்கு வருவாங்க. அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க, நாங்க மூணு பேரு. பிரம்மதேசம் அம்பாசமுத்திரம் பக்கம் இருக்கு. அங்க வந்து ஒரு எங்க ஒரு அங்க ஒரு மாமா பால் காய்ச்சாங்க. அப்ப நாங்க எல்லாரும் அங்க போயிருந்தோம். அந்த புது அந்த படி, அந்த மடிக்கு மாடிக்கு போற படி இருக்கு பாத்தீங்களா, அந்த படியில நின்னு நாங்க, எங்க அண்ணன் இல்ல, நான், என் தங்கச்சி, அவங்க மூணு பேரு, அண்ணன் பிள்ளைய மூணு பேரு, ரூபன், சேவன், தேவி, மூணு பேரு அவங்க. மூணு பேரும் நின்று நாங்க அந்த போட்டோ பிடிச்சோம். எங்களுக்கு பின்னாடி எங்க மாமாவும் நிப்பாங்க.
1: நீங்க சொல்றத அப்படியே நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாக்குறேமா, எப்படி
2: இருக்கும்ன்ட்டு. அஞ்சாவது படிச்சேன்.
1: அங்க ஒரு படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டு பக்கத்துல இவங்க எல்லாம் நிப்பாங்க.
2: அந்த ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல அப்படி நின்று புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. நல்லா நான் அதுக்கு அது வயக்காடு பக்கமா அந்த வீடு கட்டியிருந்தாங்க. அது காலையில யோசனை, இந்த போட்டோ நம்ம எங்க வச்சோம் காணுவேன். எல்லாருக்கும் அங்கங்கதான் இருக்கோம், வெளியில இருக்கிறோம். எங்க அவங்க சித்தப்பா சித்தி அவங்களும் இல்ல, சித்தப்பா சித்தி இல்ல. எல்லாம் அந்த அந்த பிள்ளைங்களை பாக்கும்போது அவங்க அந்த அங்க இருந்து வடநாட்டுல இருந்து அதனால ஒரு மாதிரி இருப்பாங்க ஆளு. அந்த பசங்க ஒண்ணு ஆளு கலகரா பேசி தமிழ் ரொம்ப பேச மாட்டாங்க. வணக்கம் அப்படி பேரெல்லாம் சொல்லுவாங்க, மற்றபடி பேச மாட்டாங்க. அவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட எடுத்த போட்டோ காலையில யோசிச்சு தேடி பாக்கணும், எங்க இருக்குன்னு பாக்கணும், இல்ல இங்க
1: அடுத்த நேயர் வணக்கம். ஓகே வணக்கம், அடுத்த நேயர் யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம், ராஜேஷ்.
1: சொல்லுங்க ராஜேஷ் சார், சத்தமா பேசலாம். சொல்லுங்க சார், உங்க நீங்க தொலைத்த புகைப்படம் பத்தி சொல்லுங்க சார். போட்டோஸ் பத்தி, நீங்க மிஸ் பண்ண போட்டோஸ் ரொம்ப எந்த அளவுக்கு சார்? நன்றிங்க சார். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
1: சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: அன்பு சகோதரருக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க சார்?
4: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, நீங்க மிஸ் பண்ண போட்டோஸ் பத்தி சொல்லுங்க சார்.
4: அரியலூர் மாவட்டம், வாரியங்காவல், என்எஸ் கொளஞ்சிநாதன்.
1: சொல்லுங்க சார்.
4: என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்ற முன்னாள் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இருவரும் பாத்தீங்கன்னா, அந்த சட்டமன்றத்துல சேர்ந்து துறை சார்பில் ஒரு போட்டோ எடுப்போம் எல்லாருமே வந்து.
1: ஓகே ஓகே ஓகே.
4: அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு அவங்க காலம் சென்றதுனால என்னன்னு எனக்கு தெரியல. அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஃபைல்ல வந்து பாக்குறேன், ஒரு மாசம் கழிச்சு அந்த போட்டோவே
1: சரி சரி சரி.
4: அதுதான் எனக்கு வந்து மறக்க முடியாது, அது ஒண்ணுதான்.
1: ஓகே ஓகேங்க சார்,
4: நன்றி
1: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சொல்லுங்க சார்.
5: ஐயா, என்னுடைய அம்மாவுடைய அம்மா பாட்டி, அப்புறமா அம்மாவுடைய தாத்தா, இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து நானும் ஒரு சின்ன வயசுல போட்டோ அப்படிங்கறத ஸ்டுடியோக்கு போய் எடுத்தாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். நான் அந்த போட்டோவை ஒரு டூ டைம் பார்த்தேன். பாத்துட்டு நான் பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃப்ல தான் வச்சேன். ஆனா அதுக்கு காணாம போயிடுச்சு.

0: எங்க போச்சு என்ன இது அப்படின்னே தெரியல. இந்த தாத்தாவும் பாட்டியும் இருக்க என்கிட்ட இருக்கக்கூடிய போட்டோ வந்து ஒன்னே ஒண்ணுதான். எங்க அம்மாவும் தேடுறாங்க, நானும் தேடுறேன், இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. மேல பரன்மாலையும் பாத்துட்டோம். ஒருவேளை நம்ம வீட்டுல இருந்து ஒரு வீடை ஷிப்ட் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனோம், அங்க எங்கேயாவது மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்ட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு என்ன 10 வருஷத்துக்கு மேலேயே அந்த போட்டோ அப்படிங்கறது தொலைஞ்சு போச்சு. பட் அந்த நினைவுகள் ரொம்ப நல்லா இருந்தது. தாத்தா அழகா விபூதி போட்டு பட்டையா வச்சிருப்பாரு, பாட்டி வந்து அப்படியே ஜொலிக்கிற அந்த மூக்குத்தியில போட்டு ரொம்ப அழகா அந்த பின்னெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. சின்ன வயசுல தாத்தா பாட்டிய, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் தாத்தா பாட்டி பார்த்ததுக்கும் அந்த போட்டோல தாத்தா பாட்டி பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்களை அது மாதிரி பார்த்ததே கிடையாது, பட் அவங்களை அதை பார்த்து
1: ரொம்ப நாளா வரல நீங்க.
2: ஆமா இப்ப வந்துட்டமா, கால்ல கூட உங்ககிட்ட பேசுன. சொல்லுங்க, நீங்க தொலைச்சிட்ட போட்டோஸ் பத்தி சொல்லுங்கம்மா.
1: அத போட்டோ வந்து நான் ஸ்கூல்ல படிக்கல, என் ஃப்ரெண்ட் ஜானகிங்க, ஜானகி நானும் எங்க ஸ்கூல்ல எல்லாம் போட்டோ எடுத்தோம். அது எடுத்து வந்து கொஞ்ச நாளா வச்சிருந்தோம் பீரோல. அது எப்படினாலும் அது கட்டிடும் தான் ஒரு தைரியமா இருக்கிறேன். அது இன்னும் கிடைக்கிடுங்க, அது எங்க ஸ்கூல் அந்த போட தான் எனக்கு.
2: ஓகே ஓகேங்கம்மா, நன்றிம்மா. அடுத்த நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேயர் நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 0442986008 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொரு தொலைபேசி எண் 0442952054 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நினைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது, அதுவும் நம்ம அதை ஃபோட்டோவாக எடுத்து வச்சுப்போம். ஆனால் அது இந்த ஃபோட்டோ தொலைஞ்சிருச்சோன்னா ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் நினைக்கிற ஃபோட்டோஸ் பற்றி பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: பெருமாள் பட்டலன் ஜெயலட்சுமி.
2: சொல்லுங்கம்மா.
3: சின்ன வயசுல என் மகளையும் என் மகனையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். மகளுக்கு மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு துப்பாக்கி கொடுத்து மகனை கேர்ல உட்கராச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த போட்டோ இல்லாம பெரிய கஷ்டமாயிடுச்சு.
2: ஓகே ஓகே ஓகேங்கம்மா, ரொம்ப முக்கியமான போட்டோ அது. நன்றிம்மா.
3: ஆமாம் சார், நல்லா இருக்கும் அது.
2: நன்றி நன்றிம்மா.

0: நேரம் 11:47 ஆயிட்டுருக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம், நீங்கள் மிஸ் பண்ண ஃபோட்டோஸ், நீங்கள் தொலைச்சிட்ட ஃபோட்டோஸ், நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் தெரியாமல் பண்ணது, ஆனால் அந்த ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியமானது, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். 0444-29-86-0038 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேர் வணக்கம்
1: சார். கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். இல்லை போட்டோடனே நான் பழைய போனில் ஒரு போட்டோ எடுத்து வச்சேன் சார். அது சாதாரண போன் தான், இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி இல்லை.
0: ஓகே ஓகே.
1: அதிலே ஒரு 10 தான் போட்டோ எடுத்தேன். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த கிழக்கு பக்கம் இந்த மழை பெய்யும்போது வானவில் வரும் தெரியுங்களா?
0: ஆமாம் ஆமாம்.
1: அது வந்து எதிர்பாராதமாக எனக்கு சும்மா அப்படி மாடியில் போய் பார்க்கும்போது 2 வானவில் சார். அது போட்டோ எடுத்தேன் சார். அது வந்து கிட்டத்தட்ட 2020 இல்லை 2022 தெரியல சார்.
0: சரிங்க.
1: அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோனு கிடச்சிருந்தா அந்த அது பெருசாக்கி வீட்லேயே அப்படியே போட்டோ எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன் சார்.
0: ஓகே ஓகே, கிடைக்கும்.
1: அது ஸ்க்ரீன் மாதிரி பண்ணலாம் இல்லை சார்? அதை
0: கேட்டு பாருங்கள், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கடைக்கு எடுத்துகிட்டு போங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: இதே மாதிரி உங்களுடைய நினைவுகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் மிஸ் பண்ண அந்த ஃபோட்டோஸ் தேடி தேடி தேடி பார்த்துருப்பீங்க, இன்னும் கிடைக்காம இருக்கும். கிடைக்கணும்னு நினைக்கிற ஃபோட்டோஸாக இருக்கும், அதில் நிறைய நினைவுகள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஃபோட்டோஸ் பற்றி பேசலாம். 0444-29-86-0038 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னொரு தொலைபேசி எண் 0444-29-52-0554. குறிப்பாக அந்த ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது நம்ப நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த நேயர் வணக்கம், சொல்லுங்கள்.
2: சார், என்ன நேம் பிரபு.
0: சொல்லுங்க பிரபு சார்.
2: ஒண்ணும் இல்ல, இந்த ஷோ பாத்துட்டு இருக்கேன், லைவ் தான் பாத்துட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஒண்ணும் இல்ல, நான் வந்து 10th, 12th, 6th எல்லாமே வந்து ஒரே ஸ்கூல் தான் படிச்சேன்.
0: ஓகே.
2: அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட சின்ன மொபைல் தான் இருக்கும், சாம்சங் மொபைல்.
0: ஓகே ஓகே.
2: அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸும் கூட எடுத்த போட்டோ எல்லாம் ஒரு 100 போட்டோ கிட்ட இருந்துச்சு. அப்ப நம்ம அப்பெல்லாம் வந்து நமக்கு போன் மெமரி கிடையாது, வெறும் மெமரி கார்டு
0: மட்டும்தான்.
2: அந்த மெமரி கார்டு எடுத்து வச்சிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. அது ரொம்ப ஒரு மெமரபுளான ஒரு
0: வச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 போட்டோஸ், 100 நினைவுகள் இருக்கு மெமரியான தருணங்கள்ல.
2: ஆமா ஆமா ஆமா. சின்ன வயசு மெமரின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அது மிஸ் பண்றேன்.
0: ஓகே ஓகேங்க சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய பேர் கலந்துக்கிட்டு அந்த நீங்கள் மிஸ் பண்ண ஃபோட்டோஸ், அதாவது ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சுருந்து மிஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மொபைல் இருக்கிறப்போ அது தெரியாமல் டெலீட் ஆகிடும், மெமரி கார்டு மிஸ் ஆகிடும், இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க. முடிஞ்ச வரையும் இனிமேல் ஆச்சும் நாம் இந்த மாதிரி முக்கியமான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நாம் தனியாக வைப்போம். நினைவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகானது, அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அது நேற்றாக இருந்தாலும் சரி, 2 முன்னாடி இருந்தாலும் சரி, 10 20 முன்னாடி இருந்தாலும் சரி, 50 முன்னாடி இருந்தாலும், அந்த தருணத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நாளில் உட்கார வச்சு எப்படி எல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வைக்கும். நிறைவு காலர் வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, சொல்லுங்க.
3: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க சார். சார் லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: சார் கேக்குதுங்களா?
0: கேக்குது, சொல்லுங்க சார்.
3: சார், ஆக்சுவலா அக்காவுடைய மேரேஜ் அப்ப எடுத்த அந்த சிடி, அந்த மேரேஜ் சிடி, வீடியோ சிடி.
0: வீடியோ, ஓகே.
3: ஆமா, அந்த வீடியோ சிடி வந்து பார்க்கும் போது அது வந்து 3 பார்ட்டா இருக்கும். ஏன்னா முஸ்லீம்னாலே வந்து 3 டே தானே அந்த கல்யாணம் நிகழ்வு அப்படிங்கிறது.
0: சரி.
3: அதனால அந்த 3 நாளுக்கு உண்டான அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் ஞாபகார்த்தமா. ஆக்சுவலா அதுல இருக்கிற மூமெண்ட், அதுல இருக்கிற இன்சிடென்ட் எல்லாமே சூப்பரா, அதை பார்க்கும் போது இப்ப கூட அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மேரேஜ் அப்ப எடுத்த அந்த சிடி வந்து எங்க போச்சுன்னு தெரியல. அது இப்ப கிடைச்சதுன்னா ரொம்பவே எக்ஸைட்மெண்டா, பயங்கரமா ஹாப்பியா இருப்போம். அது தானா அப்படிங்கிறது இப்ப ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு அந்த சிடி இல்லாம.
0: ஓகேங்க சார், ஓகேங்க சார், நன்றிங்க சார். நிகழ்ச்சியில் கலந்துட்ட எல்லா நேயர்களுக்கும் மோகன்ராஜ் பழனியின் அன்பு நன்றிகள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் நம்ம கேட்க போகிறது SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரலில், இளையராஜாவின் இசையில் வந்துட்டே இருக்குது. தளபதி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செம்மதூளே.

0: ஐயோ, ஹே கயல், லாங் டைம் நோ சி. எங்கடி போன?
1: நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ அது முக்கியம் இல்ல. குப்பை தொட்டி பக்கத்துல பிளாஸ்டிக் பாட்டில், டேபிள் மேல சாக்லேட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர், சிஸ்டம் மேலேயே போதாததுக்கு.
0: ஹே, இரு இரு, லெக்சர் கொடுக்காத, எடுத்துறேன் எடுத்துறேன்.
1: லெக்சர் இல்லடி, நாம சுத்தமா இருக்கிற மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் சுத்தமா வச்சுக்கலாம்ல. உடலும் மனமும் சுற்றுச்சூழலும் தூய்மையா இருந்தாதான் நம்ம செய்யற தொழிலும் நல்லா இருக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா?
0: கரெக்ட் தான். நானும் என்ன சரி பண்ணிக்கிறேன்.
1: வீடு, வேலை செய்யும் இடம் மற்றும் பொது இடங்கள்ல குப்பை போடாதீங்க. யாராச்சும் குப்பை போட்டாலும் போட விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். 2018 முக்கியமான சமூக விவகாரங்களில் ஒப்பீட்டு அடிப்படையில் குறைந்த முன்னேற்றத்தை மட்டுமே கண்டுள்ள மாவட்டங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டம். இந்தியாவில் சமூக பொருளாதார குறியீடுகளில் போதுமான வகையில் செயல்படாத மாவட்டங்கள் கண்டறியப்படுகின்றன. இந்த திட்டத்தின்படி மாநில மற்றும் மத்திய அரசின் நல்வாழ்வு திட்டங்கள் ஒரு சேர மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. இதனை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்துதான் செயல்படுத்த முடியும். இதில் சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு டெல்டா ரேங்கிங் வழங்கப்படுகிறது. மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை அடைவதற்கு தரவுகளை திறம்பட பயன்படுத்தி நடைமுறைக்கு சாத்தியமான நிர்வாகத்தினை அளிக்கும் மாவட்டங்கள் இந்த டெல்டா ரேங்கிங்கில் இடம்பெறுகின்றன. மாதந்தோறும் மாவட்டங்கள் ஆராயப்படுகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் பலம் என்ன என்று கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலில் தங்கள் மாநிலத்தில் முதல் மாவட்டமாக தரம் உயர ஊக்கமளிக்கப்படுகிறது. பின்னர் அதே அடிப்படையில் முன்னேறி நாட்டில் முதல் மாவட்டமாக உத்வேகம் அளிக்கப்படுகிறது. நாம் அதிக சாத்தியங்கள் இருக்கும் காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது மாறாக நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகின்றன. எந்த துறைகளில் முன்னேற்றத்தை மாவட்டங்கள் நாடுகின்றன என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும். பின்னர் அதிர்வலைகள் போல அதனை கொண்டு முன்னேற்றத்தை நாடும் மாவட்டம்

அவர்களுக்கான பட்டியலில் அவற்றை இணைத்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சமூக நீதி என்ற நமது இலக்கிற்கு இந்த மாவட்டங்களின் மேம்பாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த வளர்ச்சி உயர்ந்திருந்த போதிலும் மக்களின் வாழ்க்கை தரம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது ஈடாகவில்லை. தரவுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது வாழ்க்கை தரம் உயர்வு என்பது ஆங்காங்கே பலவகைப்பட்டதாக இருப்பது தெரிய வந்துள்ளது. குறைவான வளர்ச்சியை எட்டும் மாவட்டங்களுக்கு உதவி செய்து அவற்றையும் பிற மாவட்டங்களுக்கு நிகராக ஆக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதன்படி வளர்ச்சி என்பது ஒரே சீராகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்கும். கடந்த 2018 28 மாநிலங்களில் உள்ள 112 மிகவும் பின்தங்கியுள்ள மாவட்டங்கள் கண்டறியப்பட்டன. அந்தந்த மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்துள்ளது. சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் இந்த மாவட்டங்களின் முன்னேற்றம் கணக்கிடப்படுகிறது. அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்பதே மத்திய அரசின் குறிக்கோள். மக்களின் திறன்களை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு கொள்ள செய்ய வேண்டும். சுகாதாரம் மற்றும் சத்துணவு, கல்வி, விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்கள், நிதி ஒருங்கிணைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் அடிப்படை கட்டமைப்பு போன்றவை முக்கிய அம்சங்களாக கருதப்படுகின்றன. பல்வேறு துறைகளின் தரவுகளின் அடிப்படையில் நிதி ஆயோக் அமைப்பு வளர்ச்சி தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை பொறுத்து வளர்ச்சி திட்டங்கள் திட்டமிடப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் 5 நதிகளின் இணைப்பு திட்டத்தை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதேபோல் புந்தல்கண்ட் பகுதியில் சித்திரக்கூட்டில் குழாய் மூலம் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தினார். ஃபத்தேபூரில் மருத்துவக் கல்லூரி, புதிய ரயில்வே வழித்தடங்கள் என ஒவ்வொரு திட்டமும் அத்தியாவசிய தேவை இருக்கும் மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து கொண்டுவரப்படுகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் புரோகிராம், முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:05 ஆயிட்டிருக்கு. வாழ்க்கையில் எப்போவுமே பரபரன்னு எதையும் யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்? வாழ்க்கை வாழ்கிறதுக்காக, அதுவும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தானே? யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்களில் ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வரும், ஆனால் அதோடைய டெஸ்டினேஷனை கரெக்டான நேரத்தில் போய் மீட் பண்ணிடும். அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் பதட்டமாக தான் இருக்கும். அது கடந்து வந்து நிதானமாக ஒரு நிமிஷம் யோசிச்சு, இல்லை இதை நம்ம நிதானமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே எல்லா விஷயமும் சரியாக நடக்கும். நம்ம பதட்டமாக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ரெண்டு முறை ஆகிறது உண்டு, தவறு ஆகிறது உண்டு. அதனால வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ உங்களுடைய அன்பு தோழி திவ்யா வந்தாச்சு. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்? முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கூடவே அழகான பாடல்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கு, சரியா? ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், உங்கள் அன்பு தோழி திவ்யா தான் வந்திருக்கேன். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறது

ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி இந்த ஒரு மணி நேரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அப்படியே காலையில இருந்து அப்பப்பப்பப்பா என்ன வேலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நமக்கான ஒரு மணி நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்து பிடிச்சவங்க கிட்ட பேசணும், அதாவது என்கிட்ட நானும் உங்ககிட்ட அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கான ஒரு மணி நேர நிகழ்ச்சி. இங்க நம்ம பேச போறோம் எதை பத்தி அப்படின்னா, பொதுவா ஜோக் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே சிரிப்போங்க. ஜோக் பண்ணுறாங்க என்ன சிரிக்க மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, ஜோக்குக்கு சிரிக்கலாம், கரெக்டு தான். ஆனால் நமக்கு எதிரில் இருக்கவங்க நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவையை சொல்லும் பொழுது அதுக்கு சிரித்து நம்ம அதை கடந்து போகணுமா, இல்லை இது வேணாம் ஹர்ட் ஆகுது இந்த மாதிரியான நகைச்சுவையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணுமா, இதுதான் இதுக்கான தலைப்பு. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்மளை பற்றி

0: தலைப்பு. அதாவது நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்மளை பத்தி காயப்படுத்துற மாதிரி ஏதாவது நகைச்சுவையை சொல்வாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளும் அந்த கூட்டத்தோட சேர்ந்த கூட்டமா சிரிக்கிறது சரியா, இது ஜோக் தானே அப்படின்னு சிரிக்கிறது சரியா, இல்ல இல்ல இது இந்த இடத்துல எனக்கு காயப்படுத்துது, இந்த மாதிரியான நகைச்சுவையை நம்ம தவிர்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஜோக்லாம் சொல்லப்படாது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லணுமா? கால் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-20-554 இந்த நம்பருக்கு முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கலா. சொல்லுங்க கலா, உங்களை பத்தி ஜோக் பண்ணும்போது சிரிப்பீங்களா இல்ல நோ நோ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்வீங்களா?
1: என் ஃப்ரெண்ட் பேசினே சொன்னடா, ஏதாவது கஷ்டப்பட்டு செய்யற ஒரு வார்த்தையா இனிமேலாம் சொல்லக்கூடாது, மனசு ஒரு ஆயோ நீ பேசினு டக்குன்னு ஒரு மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அதனால இன்னும் பேசக்கூடாது, ஜோக்கா பேசுறியா ஜோக்கா பேசிடுவோம், இது மாதிரி சொன்னதான் பேசி புரிஞ்சுக்குவாங்க, அதனால பேச மாட்டான் ஜாலியா பேசிடுவாங்க அதுதான்.
0: ஓகே, ஜோக்கா பேசும்போது ஜோக்கா பேச, ஆனா ஜோக்குன்ற பேர்ல காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது, கரெக்ட் தானே?
1: அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவா.
0: ஓ சூப்பர் சூப்பர், ஓகே நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ, ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். எனக்கு சாதாரணமாவே நீங்க சொல்ற மாதிரி இது மாதிரி நான் மத்தவங்க எல்லாம் பேசும்போது சிரிப்பு வரும், ஆனாலும் அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது தேவையில்லாத உட்காந்துக்கிட்டு அர்த்தம் இல்லாத பேசி நீங்க வந்து புண்படுத்துறது மாதிரி சொல்றீங்க, அந்த தலைப்பும் சம்பந்தம் இருக்காது ஒன்னும் இருக்காது, அது மாதிரி பேசி அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல
0: சொல்றேன்.
2: ஒரு சின்ன பசங்க டீனேஜ்ல உட்காந்துக்கிட்டு பேசுறது கொள்றத வந்து நான் அதை ஒண்ணும் சொல்ல நினைக்க மாட்டேன். ஒரு 40-50 வயசுக்கு மேல வேலையும் செய்யாத ஒரு உருப்பிட்ட வேலையும் செய்யறது கிடையாது.
0: இதுல ஏதோ ஒரு உள்குத்தம் இருக்க மாதிரி தெரியுது. ஓகே,
2: ஒரு தியானம் பண்ற அது மாதிரி ஏதோ நல்ல பேச்சு பேசலாம், தேவையில்லாத ஒரு அரட்டை பேச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத லேடி பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்களும் சரி அப்படியே மனம் விட்டு கிரிக்கிறதுக்கே அர்த்தம் இருக்காது சிரிப்பாங்க. இப்ப சமீபத்துல நடந்தது 1 மந்த்துக்கு முன்னாடி எங்க அக்கா அக்கா இறந்துட்டாங்க, போயிருக்கோம், எல்லாமே 60 வயசுக்கு மேல உள்ளவங்க அந்த இடத்துல ஆம்பளை பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறவங்க, இவரை என்ன கைய புடிச்சு ஏன் நீ மட்டும் தனியா போற உட்காரு, ஏய் நீங்க பேசுறதே பேசுங்க
3: ஜாலியா பேசுறது வேற, அந்த மாதிரி இருந்தா கோவப்பட மாட்டேன், ஆனா ஒரு உருவத்தை கேலி
0: பண்றது
3: இல்ல வேற ஏதாவது பாகுபாடு பார்த்து அது ஒரு ஜோக்குன்னு சொல்றதோ அப்போ கண்டிப்பா
0: அது பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூக்கு பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்வாங்க, அப்புறம் அவங்களுடைய குரல் பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு, இந்த மாதிரி நம்மளுடைய உருவத்தை வச்சு கேள்வி பண்ணும் போது அது உண்மையாவே கஷ்டத்தை கொடுக்கும் தானே?
3: வணக்கம்
0: ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயலட்சுமி சொல்லுங்க.
4: நான் ஜோக்கு வந்து பொதுவா பெண்கள் பேசும்போது சிரிப்போம் செய்வோம், ஆனா அந்த வன்மமா பேசுறவங்களோட என்ன பேச்சே வச்சுக்க மாட்டேம்மா.
0: பேச்சே வச்சுக்க மாட்டீங்க? ஓகே,
4: அவங்களால பேச மாட்டேன், அது மாதிரி தவிர்த்திருவேன்.
0: உங்களை ஏதாவது அந்த மாதிரி சொல்லி காயப்படுத்தி இருக்காங்களா உங்களுடைய பேச்சு வச்சோ, இல்ல பொதுவா பாடும் போது கூட அட பாடாதப்பா கேட்க முடியல அப்படின்வாங்க? அது ஆனா நமக்கு
4: அப்படி இல்ல, நான் யாரையும் எதுவும் வச்சுக்க மாட்டேன், நல்லா தன்மையா பேசுறவங்களோட தான் பேசுவேன்.
0: பேசுவீங்க, சூப்பர்மா, நெகட்டிவிட்டி அப்படியே இக்னோர் பண்ணிட்டீங்க, நன்றிமா. நன்றி
4: நன்றி மேடம்.
0: வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
0: நான் சசிகலா பேசுறேன்.
1: சசிகலாமா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
0: ஆ, கம்மி பண்ணிட்டேன்.
1: சொல்லுங்க.
0: எனக்கு வந்து இப்போ வந்து சாதாரணமா பேசிட்டு இருக்காங்கன்னா நான் அந்த இடத்துல உட்காருவேன். இல்ல ஏதாவது யாரையாவது காயப்படுத்துற மாதிரி பேசுறது, மத்தவங்களுக்கு கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்க இல்லாத ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இல்லாத இருக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அந்த மாதிரி இடங்கள்ல நான் உட்கார மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது.
1: ஓகே ஓகே, அந்த மாதிரி இடங்கள்ல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்ல?
0: ஆமா, எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் வந்து கோவம் வரும், அதனால நம்ம கேட்டுருவோமோ, நம்ம கேக்குறதுனால உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதனால வந்து நான் அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன்,
1: ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை பின்பற்றது. நன்றிமா, நன்றி. ஓகே, நிச்சயமா சில இடங்கள்ல ஜோக் பண்ணும் போது அது ஜோக்கா தான் சொல்றவங்களுக்கு தோணும், ஆனா அதை கேக்குறவங்களுக்கு ஏன் திருப்பி திருப்பி இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம பேசுறது ஏன் வந்து வித்தியாசமா இருக்குன்னு அதை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஏன் நீ இப்படி சிரிக்கிற, கொஞ்சம் தன்மையா சிரிய, மென்மையா சிரிய அப்படின்வாங்க. அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டு தடவை கேட்கலாம், ஆனா திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஓ, நம்ம சரியா இல்லையோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே உருவாகிடும் அல்லவா? அந்த மாதிரியான யோசனைகள் நமக்குள்ள வர்றது இயல்புதான், ஆனா அதுக்கு அந்த ஜோக்கை தவிர்க்கிறது எவ்வளோ மேல. அந்த மாதிரி நீங்கள் செய்திருக்கீங்களா? 298-6-00-38 அல்லது 295-2-0-554 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: நான் தாம்பரத்துலேருந்து சுஜாதா ஸ்ரீராம் பேசுகிறேன்.
1: சுஜாதா, சொல்லுங்கம்மா.
2: அதாவது பாடி ஷேமிங் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம், அது ஓப்பனாகவே
1: சொல்லிடுவேன்.
2: பார்ப்பேன், ஒரு லிமிட் இருக்கும், அது வரலயும் என்னக்கா ஓகே, நானும் ஒரு ஸ்மைலிங்கோட இருந்துருவேன். பட் அதுக்கு மேல
1: போச்சுன்னா
2: போதுன்னும் போது மூஞ்சால் அடிச்சா மாதிரி சொல்லிடணும், உடனே சொல்லிடணும்,
1: உடனே சொல்லிடணும். கரெக்ட். அது மேபி நம்ம சொல்லலன்னா ஐயோ நம்ம சொல்லிருக்கலாமே அப்படின்ற ஒரு மன அழுத்தம் நமக்கு இருக்கும்ல.
2: ஆமா, இருக்கும். அவளை திரும்பி நம்ம பாக்குறச்ச அதே ஒரு அவன் மேல கொஞ்சம் வெறுப்பு வரும்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: இந்த நேரத்துல வந்து தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனும் வரும், அவங்க கமெண்ட் சொல்றத பொறுத்து.
1: நிச்சயம், நிச்சயமா.
2: என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் மெயின்.
1: கரெக்ட்மா, நன்றி, நன்றி. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு உங்களுக்காக 16 வயது நிலைய திரைப்படத்துல இருந்து இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய வரிகள்ல இஸ் ஜானகி, பெரிய லெஜெண்ட்ரி. எல்லாரும் நிச்சயமா இவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. அவங்களுடைய குரல்ல பாடல் கேட்க போறோம், கேட்டுட்டு வரலாம்.

0: நேரம் 12:19 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியில் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். நீங்களுமே கால் பண்ணி தாராளமாக என் கூட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, பொதுவாக முன்னாடி பேசின நேயர் சொன்ன மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமுங்க. நமக்கு முன்னாடி இருக்கவங்க நம்மளை வச்சு ஜோக் பண்ணுறாங்க, அது ஒரு நகைச்சுவை, அதை அப்படியே எடுத்துக்கலாம், ஓகே. பட் அதை தாண்டி நமக்கு அது காயப்படும்பொழுது, அதை நம்மளை காயப்படுத்தும்பொழுது அவங்கக்கிட்ட சொல்கிறது தானே சரி, கரெக்டு தானே? அந்த மாதிரி பொதுவாக நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவைகளை எதிரில் இருக்கிறவங்க சொல்லும் பொழுது அது சிரிச்சுட்டு கடந்து போகலாமா, இல்லை இது வேண்டாம் ஹர்ட் ஆகுது, இந்த மாதிரியான ஜோக்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாமா? கால் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்ம கூடவே இருக்கவங்க, நம்ம மேலே அன்பு கொண்டவங்க தான் இந்த மாதிரியான ஜோக்லாம் பண்ணுவாங்க. அது கேட்கும் போது என்ன எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யாராக இருந்தாலுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே முன்னாடி வரும்பொழுது அது காயப்படுத்ததான செய்யும். கால் பண்ணுங்க, பேசலாம். 2986000038 அல்லது 2952055544. நிறைய நேரங்களாக நம்ம அதை கடந்து போயிருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்கும் பொழுது அந்த இடத்துல சொர்க் அப்படின்னு சூடு போட்ட மாதிரி நமக்கு தோணும்ல. சரி, நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: வணக்கம், அண்ணாநகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவிமா சொல்லுங்க.
1: இல்ல, பெருமாள் நாங்க அந்த திருமண நிகழ்ச்சிக்கு எல்லாம் போகும் பாத்தீங்களா?
0: நீங்க
1: சொந்தக்காரங்க அந்த குண்டா ஒரு பொண்ணு வரும், கருப்பா வேற இருக்குமா, அவளை அவங்க அத்தை அவங்க அவங்க வீட்டுக்காரரோட அண்ணனே கிண்டல் பண்ணுவாரு எப்ப மாட்டேன். அப்ப நான் இருப்பேன், அந்த அந்த பொண்ணுக்கு போற முகம் விஷயம் உண்மையிலே ஒரு 4 பேருக்கு போறவங்க கஷ்டமா இருக்கும். நான் சொல்லுவேனா, எத்தனைதான் நீங்க குழந்தையாளா இருந்தாலும் ஒரு மற்றவங்க நம்ம எந்த சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஒண்ணு சொல்லக்கூடாது. நீ உடம்பு நீ நிறைய சாப்பிடாதேன்னா அவளுக்கு நிறைய வையா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது கஷ்டமா, நம்மளுக்கு வந்து கஷ்டமா தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் உடல்வாக ஒவ்வொருத்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சதுல இருந்து அப்படியேதான் இருக்கிறா, இப்ப பெறமெட்டி எடுத்துட்டு அப்படிதான் இருக்குது. அது ஒரு இது ஒரு கலகலப்பா இருக்கணும்னு யாரும் சொல்றேன்னு, அந்த கலகலப்பு வந்து நம்மளுக்குள்ளே இருக்கணும்.
0: நீங்க
1: தனியா

0: கூப்பிட்டு பேசுறது வேற. நம்ம எல்லாரும் இருக்கும் போது எல்லாரும் சிரிக்கும் போது அவங்க முகத்தை பாருங்க அப்படின்னா, நம்ம அத்தவங்க முகத்தை பார்க்கும்போது தெரியும் நம்மளுக்கு. எனக்கு அப்படி
1: நகைச்சுவைக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு. ஆனா பெண்களால அது முடியாது.
0: நம்ம என்ன சொல்ல தெரியுவா, அந்த பொண்ணு பாக்கும்போது எனக்கு தெரியும் அப்படியே நினைஞ்சிட்டு அப்படி ஒரு மாறி உட்கார்ந்து எந்திரிச்சும் போக மாட்டா. திருமணத்துல ஒரு கலகலப்புக்கா பேசுறோம், வேண்டாம் தேவையே இல்ல, உடல் ரீதியா பேசக்கூடாது என்னைக்குமே.
1: சரியா சொன்னீங்க,
0: கஷ்டமா இருக்கும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: சிறப்பான விஷயங்கள் நம்ம பேசும்பொழுது அந்த இடத்துல சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும், அதை தாண்டி மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவை அங்கே இருக்கக்கூடாது. எம்ஜிஆர் அவர்களே சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக நகைச்சுவை அப்படின்றது எல்லாருமே சிரிக்கணும், அது ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி அந்த காயத்தை வச்சு எல்லாரும் சிரிக்கிறது நகைச்சுவை கிடையாதுல்ல. ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: திரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா சொல்லுங்கம்மா.
2: ஆ, எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்
1: மேடம்.
2: நாங்க வந்து ஒரு டைலர் ஷாப் வச்சிருக்கேன்
1: மேடம்.
2: டைலர் ஷாப் யாரும் வந்தாங்கன்னா அவங்க 5 வயசா இருக்கும். அவங்க என்ன என்னன்னு கூடுவாங்களா, ஆண் தீர் கூடுவாங்களா? அப்ப எனக்கு செம்ம ஆத்திரம் வரும். எனக்கு அந்த மாதிரி பாரு,
1: நீங்க பேசுறதுல தெரியுது.
2: அவர் அண்ணாக்கு முன்னாடி நானும் போகும்போது அப்படி ஆத்திரம் வரும்.
1: சரி, நீங்க திருப்பி என்ன சொல்வீங்க அதுக்கு? நீங்க திருப்பி அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி உங்களை அழைக்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா ஆமா, அப்பதான் நமக்கு இன்னும் கோவம் வரும். அவரு பேச நீங்க சிரிக்கிறீங்க.
2: நன்றி மேடம்.
1: நன்றிமா, நன்றி. எப்படியெல்லாம் புண்படுத்துறாங்கப்பா, முடியலப்பா அப்படின்னு தான் இருக்கு. ஓகே, அடுத்து உங்களுக்காக வாகை சூடவா திரைப்படத்துல இருந்து வைரமுத்து வரிகள்ல ஜிப்ரானுடைய இசையில சின்மை பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டணிஞ்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 12:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிரிக்கிறதுக்காக ஜோக் சொல்கிறோம் ஓகே, பட் பிறர் புண்படுற மாதிரி ஜோக் சொல்லும்பொழுது அந்த ஜோக்குக்கு இல்லை, இது வந்து என்னை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லலாமா, இல்லை இது ஜோக் தானே இதெல்லாம் கேட்டு பழகியாச்சு அப்படின்னு கடந்து போகலாமா? நிறைய பேர் இங்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை யாரையாவது புண்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவை நிச்சயமாக பண்ணியிருப்போம், அது நமக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு தடவை அங்கே அது வந்து இல்லை இது எனக்கு காயப்படுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான ஜோக் திருப்பி பண்ணாதீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அதை திரும்ப திரும்பி பண்ணுறது சரியா சரியில்லை தவறு தானே அப்படி பேசலாம். அடுத்த நேர் காத்திருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர்? ஓகே, அவங்க வந்து ஸ்பீக்கரில் போட்டு அவங்க குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டு என் குரலை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, நீங்களும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00038 அல்லது 2959-50544 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல் வரி தானே இது. ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சில பேர் அவங்க பார்க்குறதுக்கு

பருவத்தில் வித்தியாசமாக இருக்கும் பொழுது நீ ஏன் எப்போ இதே மாதிரி இருக்க, குண்டாக இருக்க, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறியோ அப்படின்னு அவங்களுக்கு என்ன அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்கு அதெல்லாம் யோசிக்காம பொத்தாம் பொதுவாக பேசிடுவாங்கல்ல சில பேர். அவங்க கஷ்டப்பட்டா நான் என்ன இருக்கிறது தானே சொன்னேன் அப்படின்வாங்க. ஆனால் அப்படி கிடையாது. உருவத்தை வச்சு கேலி பண்ணும்பொழுது கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான படைப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டுருக்காங்க, எவ்வளோ மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது சாதாரணமாக ஏ நான் ஜோக் தானே பண்ணேன், இதுக்கே ஹர்ட் ஆகிற அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. நிறைய பேர் அதை கடந்து தான் வந்திருப்போம். நம்ம பாடுறத வச்சு பாடாத ஏன் இப்படி பாடுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் தாண்டி பேசும்பொழுது ஏன் உன்னுடைய குரல் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கு, நீ ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது, இப்படி ட்ரை பண்ணக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சின்ன விஷயத்தை வச்சு நம்மளை காயப்படுத்துறது உண்டு. அது ஜோக் அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அது ஜோக் கிடையாது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். சரிதானே? நீங்களும் நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 299-5-2-0-5-5-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடைய வரிகளையா ரம்மானுடைய இசையில் கிருஷ்ணகுமார் மற்றும் ஃபெபி மணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
3: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர்.
4: இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்ப

உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.

0: சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:05 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் நிச்சயமா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியான நகைச்சுவைகளை எதிரில் இருக்கவங்க சொல்லும் பொழுது, அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லும் பொழுது, சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிடலாமா, இல்லை இது எனக்கு ஹர்ட் ஆகுது, திரும்ப திரும்ப இந்த மாதிரியான நகைச்சுவைகளை பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாமா? கால் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி சொல்லுங்கம்மா. ஓகே, நம்மள வந்து ஜோக் பண்ணுவாங்க, அது அந்த இடத்துல நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு சுவையா இருக்காது, ஏன்னா நம்மள அது ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நகைச்சுவைகளுக்கு நம்ம சிரிச்சுட்டு கடந்து போலாமா, இல்ல இது தப்பு, இந்த மாதிரியான ஜோக் எல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாமா?
2: அதாவது அது வந்து தெரிஞ்சேதான் பண்ணுவாங்க இல்லையா, தெரியாம பண்ண மாட்டாங்க யாருமே.
1: கரெக்ட் தான். சில நேரங்கள்ல
2: இவங்களை நம்ம அவமானப்படுத்தணும், இவங்களை டீஸ் பண்ணணும், இவங்களை வந்து நம்ம இந்த மாதிரி கேலி நையாண்டி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜாட பேச்சு பேசும் போது, அப்ப அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொல்றதுல அந்த இடத்துல அர்த்தமே இருக்காது
1: இல்லையா.
2: தெரியாம செய்தா அது தவறா இருக்கும், தெரிஞ்சு செஞ்சா அது தப்பு. ஆனா அந்த தப்பு வந்து அவங்க செய்யும் போது இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே, அந்த இடத்துல இருந்து கடந்து போகணும். அம்மா என்ன செய்தாரு ஒருத்தர் அவர்
1: நானே
2: அப்படின்னு கொஞ்சம் விலகி போயிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி உணர்வு வரும். ஐயோ நம்ம தெரியாம பண்ணிட்டோமே, அவங்க விலகி போறாங்களே அப்படின்னு நினைப்பா. நம்ம இதையே வந்து அக்ரிமெண்ட் இந்த மாதிரி ஏன் பண்றீங்க, இந்த மாதிரி ஏன் பேசுறீங்க, பேசாதீங்கன்னு சொல்லும் போது கூட கொஞ்சம் கூடுதலா
1: பேச்சு வரும்
2: அப்படின்னுங்கிற எண்ணம் வரும். அதனால எப்பவுமே மௌனம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான
1: ஆயுதம்.
2: மௌனத்தால எதையும் சாதிக்க முடியும் இல்லையா. மௌனமா நம்ம இருக்கும் போது பல பேருக்கு வந்து அது புரியும், புரியவும் செய்யும். மௌனமா இருக்கும் போது அந்த வீடும் நல்ல ஒற்றுமைய கொடுக்கும். வீட்லயே கணவர் குழந்தைகளோட ஏதாவது சண்டை வாய் சண்டைகள் எல்லாம் இல்லாம நம்ம அவங்க பேசும்போது நம்ம மௌனம் சாதிச்சோம்னு வைங்களேன், அப்ப சரி ரொம்ப அமைதியான பொம்பளையை இப்படி காயப்படுத்திட்டோமே அப்படின்னு அவங்களுக்கு உணர்வு வந்து அவங்களே திருந்துறதுக்கு வாய்ப்பா மாறுங்க.
1: ஆனா சில நேரங்கள்ல அதே அவங்க

0: அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா இது என்ன, அவங்க பாருங்க அமைதியா இருக்காங்க, இது இது ஒரு ஜோக்குங்க, அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த ஜோக்க சொன்னா
1: திரும்ப திரும்ப செஞ்சாலும் நம்ம கடந்து போயிட வேண்டியதான். குப்பைய நம்ம மேல கொட்டினாதான குப்பை, குப்பைய அது வெளியில போய் கொட்டினா அது குப்பை கிடையாது இல்லையா. நம்ம அதை விட்டு வெளியேறும் போது நம்ம அந்த அது வந்து நம்ம ரொம்ப நன்மைய தரும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நன்மையும் அடைஞ்சிருக்கேன்.
0: நன்றிமா, நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? ஓகே, சில நேரங்களில் சில நகைச்சுவை நமக்கு பிடிக்காது அந்த இடத்துல, இருந்தாலுமே ஓகே நமக்கு பிடிச்சவங்க பண்ணுறாங்க, சரி அவங்களுக்கு அது சந்தோஷம் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை ஏன் மூணு தடவை கூட கடந்து போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திரும்ப திரும்ப அந்த மாதிரியான நகைச்சுவைகள் இருக்கும் பொழுது ஒன்று அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறது நல்லது, இல்லை அப்படின்னா இப்போ ராஜேஸ்வரி பேசுகிற மாதிரி அதை கடந்து போகிறதும் மிகச்சிறப்பு தான். அந்த இடத்துல நம்ம சிரிக்காமல் இல்லை இது எனக்கு ஜோக் மாதிரியே தெரியலங்க, நீங்கள் எனக்கு காயப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம அமைதியாக அந்த இடத்துலேருந்து கடந்து போகும்பொழுது ஓகே அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு அவங்களே அமைதியாக இருக்காங்க, அப்போ இது அவங்களுக்கு ஜோக்கு தானே அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அதே ஜோக்கை திரும்ப திரும்ப பண்ணால் என்ன பண்ணலாம்? கால் பண்ணுங்கள், பேசலாம். வணக்கம், ரெயின்போ யார் இங்கேருந்து? வணக்கம், ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், ஆனா இது ஆண்களுக்கான நிகழ்ச்சி, மன்னிக்கவும். ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி. ஓகே சார், ஓகே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா யாரையும் காயப்படுத்தாம அந்த மாதிரியான நகைச்சுவைகளோடு இருப்போம். ஓகேவா, அடுத்து உங்களுக்காக பாட்ஷா திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிற்றுக்கு. திரைகானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜி மோகன் ராஜ்பழனி. இனிமையான பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அதில் முதல் பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில் வந்துட்டே இருக்கு. வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:04 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானத்தில் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:15 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் மனதிற்கு இனிமையான பாடல்களை, பல நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாடல்களை, இதமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், ஏ மருதகாசியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: நேரம் 1:21 ஆயிற்றுக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள், இதமான பாடல்களை, மனத வருடக்கூட பாடல்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் பி சுஷீலா அவங்களுடைய குரல்ல, வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:25 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், புலமைப்பித்தன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேரம் 1:30 ஆயிற்றுக்கு. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் டிஎம் சவுந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், படகோட்டி திரைப்படத்திலேருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மத்தோடு.

நேரம் 1:37 ஆயிற்றுக்கு. திரைக்கான நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கும் அடுத்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், புலமைப்பித்தன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், இதயக்கணி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:42 ஆயிற்றுக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியின் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், படகோட்டி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:46 ஆயிற்றுக்கு. திரைக்கானத்தில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

காவல்காரன் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிறது டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷில் அவங்களுடைய குரலில் வாலியின் வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலி விளக்கு திரைப்படத்தில் கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி.

0: this evening. With that, we end the midday news.
1: நேரம் 2:15, சென்னை ஆகாஷவாணி வானொலி நிலையம் ரெயின்போ பண்பலை 101.4 இணைஞ்சிருக்கீங்க. இப்ப நம்ம கேட்க போற நிகழ்ச்சி
2: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் பாடல் கேட்க போறோம். அதுல நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் தர்மபத்தினி திரைப்படத்துல இருந்து கண்மணி சுபோடிய வரிகளை இளையராஜோடைய இசையில இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய சிகில வைரமுத்து வரிகள்ல இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான் வந்துட்டு இருக்கு, கேட்டறிஞ்சிருங்க.

மெலடிஸ் கேட்டுடைய இறுதி பாடலா அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில கங்கை அமரனுடைய வரிகள் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்று பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தனித்துவ அடையாள ஆணையத்தின் சார்பில் சேலத்தில் ஆதார் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகரில் கடந்த 7 நாட்களில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 105 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,

0: 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் பகுதியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர்ல யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கன்னா, தொண்டை ஆரோக்கியம் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எஸ் கிங்ஸ்டன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க,
0: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் டாக்டர். இந்த காது மூக்கு தொண்டை இதை பத்தி சொல்லும்பொழுது முக்கியமா அது உடல்ல ரொம்ப ஒரு முக்கியமான பாகம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் டாக்டர்?
1: ஓகே, காது மூக்கு தொண்டை இது வந்து ஃபேஸில் இன்டெக்ரல் பார்ட். நம்ம ஃபேஸ் தான் நம்ம ஐடென்டிட்டியே. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த காது மூக்கு தொண்டை மூணுமே இன்டர் கனெக்டட். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ்னே இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிட்டா தான் நம்மளுடைய என்டையர் பாடி வந்து ப்ராப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ உடம்புல இருக்கிற பல டிசீசஸ்க்கு அறிகுறிகள், ஆரம்பகட்ட அறிகுறிகளை இந்த மூணு சிஸ்டம்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓகே டாக்டர். நேர்களே, நம்ம கூட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிங்ஸ்டன் அவர்கள் இருக்காங்க.

0: உங்களுடைய சந்தேகங்களை தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து கால் பண்றீங்கன்னா மறக்காம 044 சேர்த்துக்கோங்க, ஓகேவா? டாக்டர் நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
2: வணக்கம், ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன்.
0: கலீல் அகமத், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட்
1: வணக்கம்.
2: எனக்கு உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு மெசேஜ் ஒன்னு சொல்லிருக்கீங்க, அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த சிங்கர்ஸ் அவங்கள அது எதால சார், எதால அது செய்யக்கூடாது சொல்லிருக்கீங்க?
1: நீங்க சொல்றதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட் த்ரோட் கிளியரிங் சொல்லுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கடி த்ரோட்ல ஏதாவது கிளியர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து இட் காசஸ் வோக்கல் கார்ட் ஸ்ட்ரெயின். நம்ம தொண்டையில் வந்து வாய்ஸ் பாக்ஸில் வந்து ரெண்டு வோக்கல் கார்ட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பண்ணுறதால பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து ரொம்ப டெண்டரான ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கிளியர் பண்ணுறதால வோக்கல் கார்ட்ஸில் ப்ளீடிங் வந்து தொண்டை வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த த்ரோட் கிளியரிங் வந்து ஒரு அசிடிட்டியோட ஒரு இன்னொரு மேனிஃபெஸ்டேஷனாக கூட இருக்கலாம், இல்லை அலர்ஜியோட ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த த்ரோட் கிளியரிங் ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணணும். த்ரோட் கிளியரிங் ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருந்தால் நான் சொன்ன மாதிரி வோக்கல் கார்ட் ஸ்ட்ரெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: ஓ, அவ்வளோ பிரச்சனை இருக்கா சார் அது?
1: ஆமாம்.
0: ஆனா நீங்க சொல்லும் போதே அந்த மாதிரி தாட் வருது டாக்டர்.
1: இல்ல, அடிக்கடி பண்ணக்கூடாது. சில பேர் வந்து அந்த அலர்ஜி அசிடிட்டி எதுவுமே இருக்காது, அது ஒரு பழக்கமா கூட இருக்கலாம், அது ஒரு ஹேபிட்டா மாறிடும். ஸோ அதை நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நிறுத்த நம்ம சொல்லி கொடுக்கணும், அவ்வளவுதான்.
2: அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம், நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் டாக்டர், ஒரு 60 வாய்ஸ், 5 நிமிஷத்துல 50 வாய்ஸ் கிட்ட நான் பேசுவேன். ஆக்சுவலி இது மாதிரி பண்றதுனால எதனா விளைவுகள் எதனா வரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அது உங்க ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால, அதாவது ப்ரொஃபஷனல் வாய்ஸ் யூசர்ஸ்க்கு தான் நான் இந்த காமனா சொல்றது. நீங்க உங்க வாய்ஸை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ அது ஜென்ரலாக சொல்கிற டாபிக்ஸ் தான். தண்ணி நிறைய கொடுத்தாலே அந்த வோக்கல் கார்ட் ஹியூமிடாக இருக்கும், அதாவது ஈரப்பதமாக மாய்ஸ்சராக இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ரெஸ்ட், நீங்கள் வந்து இங்கே ப்ரொஃபஷனலாக உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணாத நேரங்களில் மற்ற நேரங்களை பேச்சை குறைச்சிக்கணும். அப்படியே பேசினா கூட நார்மல் டோனில் பேசணும், ரொம்ப சத்தமாகவும் பேசக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் பேசக்கூடாது. இன்னொரு முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட்டு, நீங்கள் அசிடிட்டி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அசிடிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது, நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
0: ஓகே டாக்டர், கண்டிப்பாக கலீல் அகமதுக்கு அது உதவியாக இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?
3: உணவு சாப்பிடும் போது அப்படியே வலிச்சுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அப்படியே வறண்டு போயிருக்கு அப்படியே நாக்கு, அது எதுனால அங்கேயே வருது, அது அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது காது வந்து கப்பு கப்புன்னு அடைச்சிக்கிடுதுங்க குளிக்கும் போது.
1: ஓகே,
3: திரும்ப வந்து கையால வந்து காதை பொத்திக்கிட்டு நம்ம மூச்சை தம் கட்டினோம்னா காது பட்டுன்னு திறந்துக்கிடுது.
1: ஓகே,
3: இது வந்து எதுனால அங்கேயே வருது? காதுல அப்ப வந்து அரிப்பு இருக்குங்க சார்.
1: சரிங்க,
3: அது அதெல்லாம் எதனால வருதுங்க? இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணுமா, டெஸ்ட் பண்ணணுமா, அதை பற்றி சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க, அதாவது தொண்டை வறண்டு போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தண்ணி அதிகமாக குடிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தண்ணி கம்மியாக குடித்தா தொண்டை வறண்டுறோம். மற்றபடி தொண்டையில் புண் இருக்குன்னு சொல்கிறது அதை கண்ணால் பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு முழுங்கும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை தொண்டை புண்ணாக இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஸோ என்ன இன்ஃபெக்ஷன் கண்ணால் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பார்க்குறது நல்லது. இந்த காது அடைப்பு வர்றது, நம்ம குளிக்கும் போது காதில் தண்ணி போகிறது சகஜம்தான். அந்த தண்ணி போச்சுன்னா நம்ம சாதாரண துண்டை வச்சு தொடச்சா போதும். முக்கியமாக நிறைய பேர் பண்ணுற தவறு வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி காதை க்ளீன் பண்ணுறது. தயவுசெய்து அதை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி காது அடைப்பு அடிக்கடி வருதுன்றது தான், அதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கும் மூக்குக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, அது அந்த யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த டியூப் ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி காது அடைப்பு அறிக்கிறி வரும். ஸோ அது வந்துக்கு காரணம் வந்து அலர்ஜியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறுமனே அந்த டியூப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு மெயினாக நாங்கள் சொல்கிறது வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன், நல்லா ஆவி பிடிக்கிறது. அதை ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா அந்த டியூப் மறுபடியும் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், இந்த காது அடைப்பு நின்றும். இந்த காதடைப்பு மெயினாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கடி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற அட்வைஸும் அதுதான், நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஆவி பிடிச்சிட்டு போனீங்கன்னா

0: யூஸ் ஸ்டேஷன் டியூப் ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேர் இருக்காங்க, வணக்கம், யார் இங்கே இருந்து?
2: வணக்கம் சுமதி.
1: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் பேசுறேன்.
1: சுவாமிநாதன் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு குரல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து கொஞ்சம் தொண்டை வலி மாதிரி ஆயிருக்கு. வெளியேறியா போய் தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கு. இது இப்போ குரலை வந்து பேசுறது கூட சரியா வரல.
0: சரிங்க,
2: எதனால அந்த மாதிரி வந்து பங்கல் சின்ன பேக்டரி அந்த மாதிரி ஏதாச்சும் நோய் கிருமிகள் பெண்களுக்கும் வித்தியாசம் தொண்டையிலே?

0: தொண்டைன்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் தொண்டையிலே பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போட்டா கூட ஐயா அவருக்கு பெரிய ஏன்னாக்கா தொண்டை வந்து கொஞ்சம் பெரியதா இருக்கும். இப்ப இந்த ஏஜ் ஆகுறப்போ 15 வயது டீனேஜ்ல வந்து இந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது பெரும்பாலும் ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆகறதில்லை. அதே போல பெண்களுக்கு ஆண்கள் குரலும் ஆண்களுக்கு பெண்கள் குரலும் வருவதற்கான காரணம் எனக்கு தேவையில்லையா. இன்னொன்று வந்து இஎன்டி அப்படின்றது வந்து இப்போ தனித்தனியா பிரிஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா, இப்போ பயபடி 3 துறையும் ஒன்னாவே சேர்ந்து இருக்குதுங்களா?
1: நன்றி சார், உங்களுடைய கேள்விக்கு டாக்டர் பதில் சொல்வாங்க.
2: அதாவது குழந்தைங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஹை பிச்டு வாய்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஹை பிச்டு வாய்ஸ் வந்து அந்த பியூபர்ட்டி அவங்க வயதுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதே ஹை பிச் வாய்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஆண்களுக்கு அந்த லேரிங்ஸ்ன்ற அந்த வாய்ஸ் பாக்ஸ் வந்து வளர்கிறதால அந்த சைஸ் பெருசாகிறதால தான் அவங்களுக்கு அந்த கழுத்தில் இருக்கிற அந்த ப்ராமினன்ஸ் தெரியுது, அதான் அந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வளர்கிறதால தான் அவங்களுக்கு அந்த குழந்தைத்தனமான அந்த ஹை பிச் வாய்ஸ் வந்து அவங்க அடல்ட் ஆகும்போது அது லோ பிச் வாய்ஸாக நல்லா டீப் பேஸ் வாய்ஸாக மாறிடும். இது ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த நடக்கிறது. ஸோ சில பேருக்கு இந்த மாதிரி இந்த இது எதனால் அந்த ஹார்மோன் அந்த ஹார்மோன்ஸ்னால தான் இந்த வாய்ஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா இந்த ஆண்களுக்கு சில சமயம் பெண்கள் வாய்ஸ் வரும், இல்லை பெண்களுக்கு சில சமயம் ஆண்கள் வாய்ஸ் வரலாம். அதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு ஹார்மோன் தெரப்பி கொடுக்கறதாலையும் இல்லை சில மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதாலையும் நம்ம இந்த 2 கண்டிஷனும் சரி பண்ணிடலாம். ஆண்களுக்கு பெண்கள் வாய்ஸ் வர்றதையும் பெண்களுக்கு ஆண்கள் வாய்ஸ் வர்க்கிறதையும் ஹார்மோன்ஸை வச்சும் சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியும் நம்ம சரி பண்ணிடலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், ஆனால் ஒரு பெரிய விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பல நேரங்களில் எங்களுக்குமே அந்த சந்தேகம் உண்டு. இப்போ தொண்டை கட்டும் போதெல்லாம் நமக்கு திடீர்னு வேறு மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும், நம்ம வாய்ஸ் தாண்டி இயல்பாக அது வேறு மாதிரி ஆகும், அதுக்கு வந்து என்ன காரணம் டாக்டர்?
2: ஸோ நீங்கள் வந்து நம்ம வோக்கல் கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் வந்து கிட்டாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டாரில் வந்து ஸ்ட்ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, கிட்டாரில் ஸ்ட்ரிங் வைப்ரேட் ஆகிறதால தான் நமக்கு சவுண்ட் வருது. அதே மாதிரி நம்ம நுரையீரலேருந்து காற்று வரும்போது அந்த வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகிறதால தான் அந்த சவுண்ட் வரும். ஸோ வோக்கல் கார்டு அந்த நம்ம கிட்டார் ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருக்கும். இதே இது இந்த கிட்டார் ஸ்ட்ரிங்கில் தடிமனாக இருந்தாலோ இல்லை கிட்டார் ஸ்ட்ரிங்கில் ஏதாவது கற்கள் ஒட்டி இருந்தாலோ அதோட சவுண்டோட குவாலிட்டி மாறும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம வோக்கல் கார்ட்ஸும் ஏதாவது நம்ம சளி இருமல்னாலேயோ இல்லை வோக்கல் கார்ட்ஸில் ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ இல்லை வோக்கல் கார்ட்ஸில் ஏதாவது கட்டி வந்தாலோ என்னாகும்னா வோக்கல் கார்ட்ஸால் ப்ராப்பராக வைப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வாய்ஸ் குவாலிட்டி மாறுறது. எப்போ நம்ம அந்த சளி சரியாகி வோக்கல் கார்ட்ஸ் நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுதோ அப்போ வந்து நார்மல் சவுண்ட் வாய்ஸ் வந்துரும்.
1: ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது எங்களால இமேஜினரி பண்ண முடியுது டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: மதிய வணக்கம் மேடம்.
1: மதிய வணக்கம், உங்க பேரும்?
3: ராயப்பேட்டையில இருந்து வெங்கட்சன் பேசுறேன். டாக்டருக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: ரெண்டு இஷ்யூ சார். இந்த மூக்குல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா பெண்ட் இருக்கு.
2: ஓகே,
3: அது சிடி எம்ஆர் எல்லாமே எடுத்தாங்க. அது வந்து இப்போ டாக்டர் இஎன்டி சீஃப் என்ன சொன்னாருன்னா சார் அது வந்து 75% அப்படிதான் இருக்கு, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இல்ல. நீங்க என்ன இருக்குன்னா நைட் படுக்க போகும்போது ஒரு மூக்கு அடைச்சுன்றது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் நேச்சுரல் ட்ராப் போடுங்க, அதனால ஆம்லெஸ் அப்படின்னு அது ஒண்ணு. ரெண்டாவது அவருக்கு வந்து பொசிஷனல் வெர்டிகோ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி போடுது. ஆனா அதுவும் சிடி எம்ஆர்ஐ நியூரோ பிசிஷியன் அண்ட் சர்ஜன் எல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டோம், எல்லா ஃபைண்டிங்ஸுமே எல்லாம் நார்மல் அப்பியர்ஸ் நார்மல். அவரே எழுதி கொடுத்துட்டார், நோ மெடிசன் இஸ் ரிக்வயர்ட், இது நீங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது, அக்ரவேட் ஆகாது அப்படின்னு இருக்காரு. இது மட்டும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, வெதர் வாட் ஐ ஹவ் அண்டர்கோன் இஸ் கரெக்டா?
2: நீங்கள் சொன்ன ரெண்டு விஷயத்துமே உங்களை நல்லா ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க சார். அது எல்லாமே 100க்கு 100 உண்மை தான். மூக்கு தண்டு வளைவாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ யாருக்கு அந்த மூக்கு தண்டு வளைவுனால பிரச்சனை இல்லையோ அவங்கள தேவையில்லாமல் நம்ம சர்ஜரி பண்ணதுனால எந்த ப்ரோஜனமும் இல்லை. ஸோ அவங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை. யாருக்கு இந்த மூக்கு தண்டு வளைவாக இருக்கிறதால 24 நேரம் மூக்கடைப்பு இருக்கோ, இல்லை அந்த மூக்கு தண்டு வளைவினால அடிக்கடி சைனஸ் பிரச்சனையால் அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த மூக்கு தண்டை நேராக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்டீங்க, அந்த தலை சுத்துக்கு கேட்டீங்க இல்லையா. ஸோ இந்த பொசிஷனல் வெர்டிகோ வந்து ப்ராப்பராக ஆகுதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸை வச்சு சரி பண்ணிடலாம். இந்த வெர்டிகோ வந்து திரும்ப வராமல் வர வைக்கிறதுக்கு நம்மளால் நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது.

0: வந்துச்சுன்னா நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது மெயினாக ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஸோ இது பெருசாக பிரச்சனைக்குன்னு படி எதுவும் இல்லை. நம்ம மாத்திரை கொடுத்து நம்ம அந்த வெட்டுக வர்றப்பையும் அந்த தலை சுத்து வர்றப்பையும் நம்ம மாத்திரை கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். அவ்வளோதான்.
1: நன்றி சார்.
0: நன்றி.
2: வணக்கம். ஓகே டாக்டர், இந்த வைரஸ் தொற்று மற்றும் பாக்டீரியா தொற்றால் வரக்கூடிய இந்த தொண்டை வலி எப்படி சரி செய்கிறது டாக்டர்?
0: ஓகே, இந்த வைரல் ஃபெரிஞ்சைட்டிஸ் பாக்டீரியல் ஃபெரிஞ்சைட்டிஸை ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கணும். இந்த வைரல் ஃபெரிஞ்சைட்டிஸ் பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும். அதாவது தொண்டை கரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், நிறைய இருமல் இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த ஃபீவர்லாம் கொஞ்சம் மைல்டு இதாக இருக்கும், காஃபும் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் பாக்டீரியல் பார்த்திங்கன்னா ஹை கிரேட் ஃபீவர் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்கும், டான்சில்ஸ்லாம் வீங்கி போயிருக்கும், டான்சில்ஸ் மேலே சில மெம்பரைன்ஸ் மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ இந்த வைரல் ஃபெரிஞ்சைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம், ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம், வெது வெதுன்னு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்க சொல்லுவோம், கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தால் கொஞ்சம் பேரஸ்டமால் எடுக்கணும். இவ்வளோ தான் வைரல் ஃபெரிஞ்சைட்டிஸ்க்கு தேவை. அதே இது பாக்டீரியல் ஃபெரிஞ்சைட்டிஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ராப்பராக ஆன்டிபயாட்டிக் கோர்ஸ் எடுத்துக்கணும். 3 to 5 days கண்டிப்பாக அவங்க ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும், கார்கிள்ஸ் நிறைய பண்ண சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் வேறு வேறு மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எல்லா ஃபெரிஞ்சைட்டிஸ்க்குமே, அதாவது எல்லா சோர் த்ரோட்டுக்குமே வந்து நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதுன்னு பார்த்து அதுங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கணும்.
2: ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
2: டாக்டர் இருக்காங்க, பேசுங்க சந்திர.
0: சொல்லுங்க மேம். வணக்கம்
3: டாக்டர். எனக்கு என்ன கேள்வினா, இந்த காதுல வந்து சிலருக்கு அடைப்பு மாதிரி ஏற்படுது, அதுக்கு வந்து வாக்ஸ் சரியா சுரக்கல, அதனாலதான் காதுக்குள்ளே அழுக்கு அப்படிங்கறது உருண்டையா கட்டிக்குது. 3 or 4 months ஆர் 1 year ஒன்ஸ் காதை போய் கிளீன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சுரப்பு ஏன் சிலருக்கு வந்து சுரக்கிறது இல்லை? அது நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? லைஃப் லாங் அவங்களுக்கு இப்படிதான் அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு பண்ணணுமா? இது ஏன் அப்படி நடக்குது?
0: காதில் இருக்கிற அதை அந்த அழுக்குன்னு சொல்கிறத வந்து வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பல கலவையான ஆன ஸ்ட்ரக்சர். நம்ம காதில் சில சுரப்பிகள் இருக்கும், ஆயில் கிளான்ஸ் இருக்கும், அது ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் காதில் இருக்கிற முடி, அப்புறம் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த தூசி, இதெல்லாம் சேர்ந்து தான் வேக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த வேக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து நம்ம காதுகளை க்ளீன் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரெண்டு காதுகளுக்குமே ஆட்டோ கிளீனிங் மெக்கானிசம் இருக்குது. நம்ம ஃபார்ம் ஆகிற வேக்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுற இல்லையோ, நம்ம தூங்குறப்போ பேசுறப்போ குளிக்கிறப்போ அந்த வேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து விழுந்துட்டு தான் இருக்கும், புது வேக்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அக்ரஸிவாக குச்சியை போட்டு ஹேர்பின்னை போட்டு இல்லை இயர்பட்ஸை போட்டு க்ளீன் பண்ணுறன்ற பேரில் ஃபார்ம் ஆகிற வேக்ஸ், வெளியே இருக்க வேக்ஸை நல்லா உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும்தான் வேக்ஸ் அக்யூமுலேட் ஆகி எக்கச்சக்கமாக ஃபார்ம் ஆகும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வேக்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் நமக்கு தெரியாது, வெளியே வர்றதும் நமக்கு தெரியாது. வெகு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி அருவிலையோ ஆற்றுலையோ குளிக்கிறப்போ என்னாகும், ஸ்விம்மிங் பூல் போகிறப்போ நிறைய தண்ணி உள்ளே போய் அந்த வேக்ஸ் சில பேருக்கு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி காதை அடைச்சிரும். அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து காதை வேக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணணுன்ற அவசியம் ஏற்படும். அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேருக்கு வேக்ஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது.
3: டாக்டர், ஒரு சின்ன சந்தேகம், இப்போ நம்ம குளிக்கிறோம், குளிக்கும் போது காதுக்குள்ள தண்ணீர் அப்படிங்கறது போயிடுதுன்னா, சில பேர் தண்ணியை வெளியில் எடுக்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பி வெளியில் எடுப்பாங்க, அது தவறா இல்லைன்னா எப்படி டாக்டர், உள்ளுக்குள்ள போன தண்ணீர் வெளியில வர்றதுக்கு நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் டிப் கொடுங்களேன்.
0: காதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா நீங்க எடுக்க விரும்புறீங்களோ விரும்பலையோ காதுக்குள்ள இருக்க தண்ணி தானா வெளியே வந்துடும். அப்படியே உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா நீங்க வெறும் சாதாரண துண்டை வச்சு நீங்க தொடச்சா போதும். அப்படி இல்லைன்னா உங்க காதுகளை மேலும் கீழே ஆட்டி தலையை சாய்ச்சிங்கன்னா போதும், உள்ள இருக்க தண்ணி வெளியே வந்துடும். நிறைய பேர் காதுக்குள்ள தண்ணி போச்சு அதை எடுக்கிறதுக்காக இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் அது ரொம்ப தவறு. இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிரும். ஏன்னா இயர்பட்ஸில் எப்படி நம்ம ஒரு அரிப்பு எடுத்து சொரியும் போது அந்த சுகமாக இருக்குமோ, அதே மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ண பழகி அவங்க சுகம் கண்டுருவாங்க, அதுலேருந்து அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது அவங்க ஒரு காரணமாக தான் சொல்கிறாங்களே ஒழிய இயர்பட்ஸ் காதுகளை ட்ரை பண்ண தேவையே இல்லை, அவசியம் இல்லை.
3: ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர், ரொம்ப நன்றி.
2: தேங்க் யூ, தேங்க் யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
4: இதுவரைக்கும் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
4: டாக்டர் அவர்கள், அடையாளம் பெற்றிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: ஆசீர்வாதம் டாக்டர்.

0: இருக்காங்க, பேசுங்க.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க
2: சார். குளிச்சா காதுல தண்ணி ஏறிமா சார்? குப்பு அடிச்சுக்குது குளிச்சாக்கா, தலை குளிச்சாக்கா.
1: தலை குளிச்சா என்ன ஆகுது?
0: காதுக்குள்ள தண்ணி ஏறிக்குது அப்படினு
2: சொல்றாங்க சார்.
1: அது ஒண்ணுல சார், வெறுமனே துண்ட வச்சு தடச்சா போதும் சார். காதுல நீங்க எதுவும் செய்ய வேணாம்.
2: நல்லா மூச்சு விட்டு குச்சு வந்து நல்லா மூக்கு மூடி மூச்சு விட்டாக்கா குப்புனு.
1: அதுக்கான காரணம் வந்து உங்க காது ஜவ்வு உள்ள இழுத்து இருக்கலாம் சார். நீங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ப்ராப்பரா ஆவி பிடிங்க சார். ஆவி பிடிக்கும் போது ஸ்டீம் இன்ஹலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, மூக்கு வழியா ஆவியை உள்ள விட்டு வாய் வழியா வெளியே விடுங்க. இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணீங்கன்னா உங்க காது ஜவ்வு வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ்
2: காலை தொடக்கூடாதா சார்?
1: என்னங்க
2: அவருக்கு
1: வயது
2: என்ன
1: இருக்கும்? அவரோட காதுகளை கண்ணால பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆடியோமெட்ரி டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல அவருக்கு வயது முதிர்ச்சியால நரம்பு தளர்ச்சியால அவருக்கு காது கேட்கல அப்படின்னா அவங்களுக்கு மெஷின் போட்டா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: நன்றி. ஓகே டாக்டர், அடுத்தடுத்து நேர் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவுடைய இசையில் வாலியுடைய வரிகள்ல சித்ரா பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 3:27 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, தொண்டை ஆரோக்கியம் குறித்து காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக டாக்டர் எஸ் கிங்ஸ்டன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நேயர்களே, நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை தாராளமாக டாக்டர் கிட்ட கேட்கலாம். 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முன்னாடி மறக்காமல் 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், இது காமனாக எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி தான், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜூஸ் குடிச்சா இதெல்லாம் சாப்பிட்றதுனால தொண்டை பாதிக்கப்படுமா?
1: ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ்னால் வந்து இன்ஃபெக்ஷன் மெயினாக வராது. அந்த ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தொண்டையில் இருக்கிற அந்த மெல்லிஸான அந்த மியூக்கஸ் மெம்பரனை ட்ரை பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டு டெம்பரேச்சரால் அந்த நம்ம கழுத்தில் அந்த தொண்டையில் இருக்கிற மசில்ஸ்லாம் கண்ட்ராக்ட் ஆகிறதால நம்ம இம்யூனிட்டி கொஞ்சம் டவுன் ஆயிடுது. ஸோ அந்த சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த சமயத்தில் அந்த வைரஸ் பாக்டீரியாலாம் ஆக்டிவேட் ஆகி அதனால் அதுதான் இன்ஃபெக்ஷன் வருமே ஒழிய ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸால் இன்ஃபெக்ஷன் வராது.
0: ஓகே ஓகே டாக்டர், வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம்
0: மேடம். வணக்கம் சார்,
2: டாக்டர்
1: சொல்லுங்க.
2: செல்போன் வச்சுட்டு ரெண்டு காதல ரெண்டு சொல்லிட்டு பாட்டுக்கு ஆறாங்க சார். அதுவா அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து தலை குளிக்கும் போது இந்த எண்ணெய் காய்ச்சி காதல ஒரு ஊற்றிட்டு இது பண்ணிட்டு தேங்காய் தேய்ச்சிட்டு குளிப்பாங்க, அது வந்து செய்யலாமா? அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து சவுண்ட் அதிகமா இருக்கிற இடத்துல வேலை செய்யறவங்க என்னன்னாக்கா, இந்த பட்டைகளா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அது வந்து சவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு என்ன இது பண்ணலாம் அந்த காதுக்கு?
1: அதாவது காதில் பாட்டு கேட்கறது இப்போ ரொம்ப சகஜமாயிருச்சு. ஸோ நம்ம பாட்டு கேட்குறப்ப நம்ம ஒரு சின்ன ரூல் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, 60% வால்யூம்க்கு மேலே ஃபோனில் வால்யூம் வச்சு கேட்கக்கூடாது. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே பாட்டு கேட்கக்கூடாது. அப்படி 30 மினிட்ஸ்க்கு மேலே பாட்டு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் நல்ல குவாலிட்டியான இயர்ஃபோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறது நல்லது. அப்புறம் இந்த மாதிரி காதில் இந்த எண்ணெய் ஊற்றுறதே தப்பு, இதை சூடு பண்ணி வேறு ஊற்றுறது அதை விட பெரிய தப்பு. இதனால் பண்ணுறதால காது செவிடாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, இது பண்ணவே கூடாது. உங்கள் காதில் அழுக்கு இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டாக்டரை போய் பாருங்கள், இஎன்டி டாக்டரை போய் பாருங்கள், அவர் காதை க்ளீன் பண்ணார். இப்போ எனக்கே காதில் ஏதாவது பிரச்சனைனா நான் என் காதை க்ளீன் பண்ண மாட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் தான் என் காதை க்ளீன் பண்ணுவேன். மூணாவது என்ன கேட்டிங்க?
0: அவர் கட் பண்ணிட்டார், பட் அவருடைய சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க நினைக்கிறேன் டாக்டர். ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? ஓகே டாக்டர், புகைப்பிடிக்கிறது மதுபானம் குடிக்கிறது இதனால வந்து தொண்டை பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்?
1: புகைப்பிடிக்கிறது மது பழக்கம், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் இந்த 2 நாள் ப்ராப்ளம் வரும். ஸோ

0: ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஒரு சிறிது அளவு கூட நம்ம வந்து நல்லது கிடையாது. எஸ்பெஷலி இதனால் அஃபெக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு சிப்டம் சிஸ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா இஎன்டி தான். இதுக்கப்புறம் இஎன்டியை தாண்டி தான் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், வயிற்றில் இருக்கிற லிவர் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் போத் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், எஸ்பெஷலி டு இஎன்டி ஹெல்த்.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கே இருந்து? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் டாக்டர், நான் மேலமாஞ்சிலிருந்து ராஜா பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: எனக்கு கொஞ்சம் ஆலயம்ல இந்த லெஃப்ட் சைடு காது கொஞ்சம் மைல்டா கம்மியா இருக்கு ரைட் சைடை விட.
0: சரிங்க.
2: அது வந்து டாக்டர் போனா வந்து ரொம்ப இதாக இருக்கு, அதுக்கு நீங்க கொஞ்சம் சவுண்டா கம்மியா கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை கொடுத்தாங்க, வலி லைட்டா இருந்துட்டு தான் இருக்கு.
0: சரிங்க.
2: இன்னொரு டாக்டர் வந்து நான் ஹார்ட் பேஷண்ட், நான் வந்து ஆஸ்திரியும் சாப்பிட்டு இருக்கேன்.
0: சரிங்க.
2: அது சாப்பிட்றதுனால வந்து செவித்திறன் பாதிப்பு வரும்னு ஒரு நிகழ்ச்சியில கேட்டாங்க. உண்மையா?
0: முதல்ல உங்களுக்கு காதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அந்த இஎன்டி டாக்டர் தாங்க கேட்கணும். காதில் உங்களுக்கு வயதால் வர்ற அந்த காது கேட்க குறைஞ்சிருக்கா, இல்லை காது ஜவ்வில் ஓட்டை இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுக்குமே வேறு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது. காதில் ஓட்டை இருந்தாலும் காது கேட்கும் திறன் குறையும், அதை நம்ம அறுவை சிகிச்சை தான் பண்ணணும். அதே இது நரம்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மாதிரியானவங்களுக்கு நம்ம மெஷின் கொடுத்து நம்ம காது கேட்கும் திறனை நம்ம மீட்க முடியும். ஸோ என்ன ப்ராப்ளம் நீங்கள் சரியாக சொன்னால் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். மற்றபடி ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்றதாலலாம் காது கேட்காம போறது வந்து அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க. ரொம்ப அவசியம். அந்த மாதிரியான நபர்கள் வந்து பீரியாடிக்கலா அவங்க ஹியரிங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். 6 மாசத்துக்கு ஒதுறையோ இல்ல வருஷத்துக்கு ஒதுறையோ செக் பண்ணிக்கணும். எப்ப அதனால அந்த நரம்பு டேமேஜ் வருது ஸ்டார்ட் ஆகும் போதே முதலே நம்ம கண்டுபிடிச்சு இம்மிடியட்டா அந்த ப்ரொஃபஷனை விட்டு அவங்க வேற வேலை போறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம நிறுத்த முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இப்போ நம்ம தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த சவுண்ட் அதை ஓகேவா இல்லை அதை அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்?
0: அந்த முடிஞ்சளவுக்கு நம்ம அந்த மாதிரியான இதுங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் இந்த மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியம் போகிறப்போ வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு நம்ம இயர் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு இயர் ப்ளக் இயர் மஃப்ஸ் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அட்லீஸ்ட் அது ஒரு 50% சவுண்டை நம்மள்ட்ட வந்து ஷீல்ட் பண்ணால் கூட நமக்கு நல்லதான் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. எந்த வயசுக்குட்பட்டவங்க அங்கே?
0: எப்போவுமே எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது சின்ன குழந்தைங்களாலும் சரி வயது அதிகம் முதிர்ந்தவங்களாம் சரி, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க தான் வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறது குழந்தைகள்னு பார்த்தா 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள்னு வச்சுக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ.
1: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: திருவாஞ்சூர்லேருந்து.
0: வணக்கம்.
3: சொல்லுங்க.
0: ஒரு ஆடியோமெட்ரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுல தான் நமக்கு ஐடியா கிடைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: ஹலோ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
1: ராணி, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
4: டாக்டர், இந்த எனக்கு வந்து திடீர்னு இந்த மைக் செக் பண்ணலாம் கீன்ட்டு ஒரு சவுண்ட் வரும்ல டாக்டர், அதே மாதிரி காதுல திடீர்னு அப்படி சவுண்ட் வருது, அதுக்கு பிறகு போயிருது. அது எதனால டாக்டர்?
0: அது எப்ப வருது? அது இந்த சவுண்ட் எப்பயாவது வருது?
4: அது ஆமா எப்பவாவது தான்.
0: வந்தா எவ்வளவு நேரம் இருக்கு?
4: ஒரு 2 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்குது ஆனா கீட்டு அப்படி சவுண்டு நான் காலை அப்படி பொத்திட்டு அப்படி எடுப்பேன்.

0: அது அப்படி வராது, வாக்கு பிறகு இருக்காது டாக்டர். அது எதனால இந்த மைக் செக் பண்ணும்போது இருக்கும்ல அது மாதிரி எதனால?
1: ஸோ அது வந்து மெயினாக வந்து நம்ம இந்த காதில் சவுண்டு கேட்குறது வந்து நம்ம டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி குவாலிட்டி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்மா. ஒருவேளை நம்ம மூக்கு அடைப்பு, மூக்கு அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காதுக்கும் மூக்குக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன் அந்த யூஸ்டேஷன் டியூப்னு சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக வேலை செய்யலைன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ENT டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது.
0: பண்ணாதீங்க
2: சொல்லுங்க. இதே மாதிரி எனக்கு வந்து இப்ப திடீர்னு சாப்பிட்டு இருக்கும்போது அதிகமா தும்மல் விழுந்துருது டாக்டர். அப்ப வந்து நான் வந்துகிட்டு அம்மா அப்பாங்கிற ஒரு வார்த்தை ரெண்டு தும்மல் வரும்போது சொல்லிடுறேன். மூணாவது வந்து அறிகுறி வந்து இந்த சில பேர் காதுல வந்து சவுண்ட் அதிகமா ஊதும் போது கொயின்னு ஒரு சவுண்ட் வருது, அந்த மாதிரி ஊதலாமா ஊதக்கூடாதா? தப்பா
1: ஏதோ ஊதலான்னு சொல்றீங்க, எனக்கு புரியல.
3: இப்ப மூணாவது தும்பல் வரும்போது உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி ஊதுனா சரியாகுதா இல்ல அந்த மாதிரி ஊதுறாங்களா?
2: இல்ல ஏன் காதுல பசங்க கூட விளையாடும் போது சில பேர் பசங்க கொய்யின்னு சவுண்ட் கொடுக்க காதே மூடிக்கிட்டு ஒண்ணு சவுண்டே வரலன்றாங்க.
3: இதனால உங்களுக்கு தும்பல் வருதுன்னு சொல்றீங்களா?
2: எனக்கு வந்து திடீர்னு தும்மல வந்தா அந்த மாதிரி அம்மா அப்பான்னு சொல்ற வார்த்தை வந்துருது மேடம். பக்கத்துல இருக்க கொஞ்சம் பயப்படுறாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு என்ன காரணம்னு தான் கேக்குறேன்.
1: இந்த மாதிரி அடுக்கு தும்மல் வர்றதுக்கு காரணம் வந்து மெயினா அலர்ஜியா இருக்கலாம், ஒவ்வாமையா இருக்கலாம். ஸோ வந்து அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை அலர்ஜியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூசியில் போகாமல் இருக்கிறதாலையும் இல்லை கூட்டமாக இருக்கிற இடத்துல போகும்போது மாஸ்க் போடுறதாலையும் குளிர்ச்சியான ஐட்டங்களை சாப்பிடாமல் இருக்கிறதாலையும் தான் நம்ம அலர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களுக்கு இந்த அடுக்கு தும்மல் வருதுன்னா அதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும், மூக்குக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி ரெண்டாவதாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, காது யாராவது சத்தம் யாராவது காது பக்கத்தில் வந்து கத்திட்டால் நம்ம காது கொய்யின்னு கேட்குது, அது வந்து இயற்கை தான். ஸோ கொஞ்சம் நம்ம காது திடீர்னு ஒரு லவுட் சவுண்ட் வர்றப்ப நம்ம காது ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி விளையாட்டாக கூட அதை பண்ணக்கூடாதுன்னு உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லி வைங்க, அவ்வளோதான்.
3: கண்டிப்பாக இதையுமே நம்ம முக்கியமாக பார்க்கணும் டாக்டர். இப்போ இவர் நார்மலாக கத்துறது சொன்னாங்க, ஆனால் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இப்போ இந்த நியூ இயர் டைம்லலாம் அந்த மாதிரி பிபி வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தமாக ஊதுவாங்க, அது உண்மையாகவே காதுகளை அஃபெக்ட் பண்ணுமா டாக்டர்?
1: எஸ், ஈவன் அ சிங்கிள் சவுண்டு லவுட் சவுண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம் பிளாஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாம் பிளாஸ்ட் எவ்வளோ நேரம், ஒரு செகண்டில் அந்த பெரிய சவுண்டு நம்ம காதுகளை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே வந்து நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது, ஒன்ஸ் டேமேஜ் ஆனால் ஆனது தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம இயர் ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது நல்லது. அதனால தான் நான் வந்து ஏதாவது ஒரு கான்சர்ட்ஸ், ஒரு இசை நிகழ்ச்சி இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போனீங்கன்னா எப்போவுமே இயர் ப்ரொடெக்ஷனை எடுத்துகிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம்.
3: ஓகே ஓகே, தேங்க் யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
3: வள்ளி டாக்டர் இருக்காங்க.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
4: இது என் பையன் வந்து 18 வயசு ஆகுது சார். ஒரு 5 வருஷமா காதுல சீ வந்துச்சு, அப்புறம் போய் செக் பண்ணதுக்கு காது ஜவுல ஓட்டறாங்க.
1: சரிங்க.
4: அது போன வருஷம் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாங்க.
1: சரிங்க.
4: பண்ணிட்டு அப்புறம் டேப்லெட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அடிக்கடி செக்அப் எல்லாம் போறான். ஆனா இன்னும் அந்த சீவ் நின்று அப்படி இல்ல சார், ஒரு வருஷம் அது வந்து அப்படிதான் இருக்குது.
1: சரிங்க. அதாவது
4: 3 நாளைக்கு மட்டும் மாத்திரை கொடுக்குறாங்க, அந்த நேரம் தான் கேக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்துருந்தா இருக்குது.
1: ஓகேங்க. அதாவது காது ஜவ்வில் ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே 16 வயசுக்கு உட்பட்ட அதில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 16 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னா 16-17 வயசுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து ப்ராப்பராக சில ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது காதில் தண்ணி போகாமல் பார்த்துக்கணும், காதை சுத்தமாக வச்சுக்கணும், அவங்க ட்ராப்ஸ் கொடுக்குறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இப்படிலாம் இருந்தால் கூட அந்த ஓட்டை அடையிறதுக்கான வாய்ப்பு

0: வாய்ப்புகள் வந்து 95% தான். மீதி 5% அந்த ஓட்டை அடையாமல் அந்த ஓட்டை அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பட்சத்தில் நம்ம இன்னொரு சர்ஜரி தான் பண்ணிக்கணும். இந்த தடவை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனோடு அந்த சர்ஜரியை நம்ம பண்ணணும். ஸோ காதில்
1: ஒரு காதில் வந்து இன்னொரு காதில் வருதுன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்த காதில் விட்டு இன்னொரு காதில் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க.
0: அதாவது எந்த ரெண்டு காதலையுமே ஓட்டை இருக்குது அப்படின்னா எந்த காதில் அதிகமாக ஓட்டை இருக்கோ ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் சரி பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஆடியோமெட்ரி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் காதை பார்த்து எந்த காதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு டிசைட் பண்ணி தான் டாக்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வந்துச்சுன்னா நம்ம திருப்பி தான் நம்ம சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணும்.
1: அது இணைப்பு கிடைக்கிறதுக்காக ஒரு மணி நேரம் காதுல போன் வச்சு டிசி டிசின் வரும்போது மறுபடியும் திருப்பி திருப்பி வைக்கிறோம். இதனால காதுக்கு எது பிரச்சனை வருமா? இதனால வரைக்கும் வரல எங்களுக்கு. அது பிரச்சனை ஏதாவது
0: இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, இது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல.
1: ஒரு விஷயம், இந்த ரெண்டாவது விஷயம் வந்து தொண்டை வலி வந்து இப்ப நிறைய பேருக்கு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் சாப்பிடறதுனால பொறுக்கிறது வறுக்கிறது ரோட்ல இருக்கிற கலர் உணவுகளை சாப்பிடறதுனால தொண்டை வலி வருமா? ஏன்னா நிறைய பேருக்கு இருக்குது, வேகமா சாப்பிடறதுனாலையும் தொண்டை வலி வருமா அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த தொண்டை வலிக்கு வந்து நாங்க எப்பவாவது ஏதாவது தொண்டை கொஞ்சம் வலிச்சுன்னா எலுமிச்சம்பழத்துல தேன் கலந்து அப்படியே நாக்கள் அப்படியே எடுத்து கையில எடுத்து சாப்பிடுவோம், உடனே போயிருது. அதுலயும் என்ன மருத்துவம் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லணும்.
0: இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதாலையும் வெளியில் இருக்க இந்த சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிட்றதாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த அசிடிட்டினால என்ன ஆகும்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அசிடிட்டி அப்படின்னா இந்த வயிறு பூசமாக இருக்கிறது, இல்லை சாப்பிட்றது எடுத்துகிட்டு வர்றது, இல்லை புளிச்சையே போகிறது அப்படின்னு நினைப்பாங்க. அசிடிட்டி அது மட்டும் காஸ் பண்ணாது, தொண்டை வரைக்கும், ஏன் சில பேருக்கு காதுகள் வரைக்கும் கூட இந்த அசிடிட்டியால் ப்ராப்ளம் வரலாம். க்ரானிக்காக இந்த மாதிரி அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு வந்து லெரிங்கோ ஃபெரிங்கல் ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது தொண்டையில் ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு லம்ப் இருக்கும், காலையில் எழுந்திரிச்சோன்னு இருமல் வரும், தொண்டை எரிச்சல் இருக்கும். ஸோ இதனாலே தான் நம்ம வந்து அசிடிட்டி வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு மட்டும் கிடையாது தொண்டைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு சோடாலாம் குடிக்கிறதால தொண்டை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான்.
2: ஓகே டாக்டர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இது நானே ஓனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு 2-3 hours ஆனதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு எரிச்சல் காதுக்கு ஏறின மாதிரி இருக்கும், ரெண்டு காதுமே பயங்கரமா எரிய ஆரம்பிக்கும். அது தண்ணி குடிச்சு குடிச்சுதான் அதை வந்து சரி பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன் அந்த மாதிரி ஆகுது டாக்டர்?
0: ஸோ இது வந்து அந்த காரம் எண்ணெய் உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கிறதாலையும் இல்லை ஃபேட் ரிச் டயட் எடுத்துக்கிறதாலையும் இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபுட் பைப்புக்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்டர் இருக்கும், அதாவது ஒரு ஃபுட் பைப்புக்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் ஒரு ஜங்ஷன் இருக்கும், அந்த ஜங்ஷன் எப்போவுமே மூடி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த நிறைய காரம் சாப்பிட்றதால, நிறைய ஃபேட் ரிச் டயட் சாப்பிட்றதால, நிறைய டீ காஃபி குடிக்கிறதால என்னென்னா இந்த ஜங்ஷன் ப்ராப்பராக வேலை செய்யாமல் திறந்தே வந்துடும். ஸோ என்ன ஆகும்னா நம்ம இந்த மாதிரி நிறைய சாப்பிட்றதால இந்த வயிற்றில் இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதைத்தான் வந்து நம்ம ரீகஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு தடவை நடந்துடாது, இந்த க்ரானிக்காக இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய டீ காஃபி குடிச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் இது காமனாக வரும். ஸோ நம்ம இதை மாற்றிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-8 weeks ஆகுது ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் இதை சரி பண்ண முடியும்.
2: ஓகே, ஆனால் எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை டாக்டர்.
0: இல்லை, அப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காரம் சாப்பிட்றதாலையும் சோடா ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றதாலாம் இருக்கலாம், இல்லை சாப்பிட்டோன்னே படுக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் நடக்கணும், இல்லை ப்ராப்பராக டெய்லி அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய ஃபைபர் ரிச் டயட் சாப்பிடணும், இல்லை அந்த மாதிரி காஃபி டீ குடிக்காமல் இருக்கலாம், பட் இந்த பஜ்ஜி பக்கோடா அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடாமல் இருக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும்.
2: ஓகே, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கனால இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருமா?
0: இல்லை, ரொம்ப நேரம் உட்காரதால இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: தொண்டை வந்து அடிக்கடிக்கு
2: சார் சொல்லுங்க.
3: தொண்டை வந்து அடைக்கிற மாதிரி என்ன காரணம் சார் அது?
0: தொண்டை அடைக்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சார்? தொண்டை அடைக்கிறதுக்கான மெயின் காரணம் வந்து தண்ணி நிறைய குடிக்காம இருக்கிறது தான் சார், அதான் மெயின் காரணம். தண்ணி ப்ராப்பராக அட்லீஸ்ட் 1 liter-க்கு 3 liters தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை அசிடிட்டி கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஸோ அலர்ஜி

0: ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் முகத்தை மாஸ்க் வச்சு மூடிக்கிறதாலையும் நீங்கள் இருக்கிற இடத்த தூசி டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கிறதாலையும் தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அசிடிட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றது, காரம் எண்ணெய் உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிறது, டீ காஃபி அவாய்ட் பண்ணிக்கிறது, சாப்பிட்டோன்னே படுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி பேசிக் திங்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அசிடிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். கோல்டு பிடிச்சதால அந்த மூச்சு வாங்குறது வந்து ரொம்ப ரேருங்க. கோல்டு பிடிச்சா நம்ம நுரையீரல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு உங்களை டெஸ்ட் பண்ணணும். கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடையும் நல்ல சுத்தமான சாப்பாடு சுத்தமான தண்ணீர் இருந்தாலே கோல்டு பிடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி குடிக்க பாருங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிட பாருங்க.
1: தேங்க்யூ சார். டாக்டர், குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த தொண்டை தொற்று ஏற்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்?
0: ஓகே, குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து இந்த உலகத்துக்கு புதுசு இல்லையா, அவங்க வந்து அப்போ தான் அவங்க எல்லா கிருமிகளும் அவங்கள அட்டாக் பண்ணும். ஸோ இதனால தான் குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி டான்சில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா டான்சில் இருக்கும், இது நமக்கு கண்ணால் தெரிகிற டான்சில், அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடியும் டான்சில் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு மெயினாக இந்த ரெண்டு டான்சிலும் ரொம்ப ஓவராக வேலை செய்யும். அவங்க மூச்சு விடுற காற்றை வந்து அது ஃபில்டர் பண்ணும், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஃபில்டர் பண்ணும். ஸோ அதனால தான் குழந்தைகளுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம சுத்தமான சாப்பாடு சுத்தமான தண்ணீராக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றப்போ இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ அது என்ன பண்ணுன்னா அந்த தொண்டையில் இருக்க டான்சிலே அந்த கிருமிகளை அரெஸ்ட் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால தான் குழந்தைகளுக்கு அடிக்கடி டான்சில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தொண்டை வலி வந்துருச்சு அப்படின்னா ஒன்று வீட்டில் இருக்க வைத்திய முறையை ஃபாலோ பண்ணுவோம், இந்த உப்பு தண்ணியில் காகுல் பண்ணுறது, இல்லை அப்படின்னா டக்குன்னு மாத்திரை போடுவோம் டாக்டர். இதில் மாத்திரை போடுறது கரெக்டாக இல்லை உப்பு தண்ணியில் நம்ம காகுல் பண்ணலாமா?
0: ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சுடுதண்ணியில் உப்பு போட்டு கார்கிள் பண்ணுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது, பாடி பெயின் இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னா ஒன் டே இல்லை ரெண்டு நாள் நம்ம பேரஸ்டமால் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் த கவுண்டர் போய் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸே வாங்கி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது கிருமி நாசினியை வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அட்வைஸ் இல்லாமல் வாங்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸை சாப்பிட்றது தான் ரொம்ப தவறானது.
1: ஓகே ஓகே டாக்டர். நேர் இருக்காங்க, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கமா.
1: வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: சென்னை ஏழுக்கிணர் தேவாப்பா
0: சார். ஆ சொல்லுங்க சார், வணக்கம்.
2: ஏழுக்கிணர் பகுதினா இந்த தங்கசாலைன்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து அந்த கொஞ்ச தூரம் நடந்தோம்னா கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி, எனக்கு வந்து 67 இயர்.
0: சரிங்க.
2: அதனால அது என்ன ப்ராப்ளம் நடந்தாதான் அந்த மாதிரி ஆகுது.
0: சரிங்க.
2: படிக்கட்டு ஏறினா அந்த மாதிரி ஆகுது.
0: ஓகே,
2: ரெண்டு க்வெஸ்சன். இன்னொரு க்வெஸ்சன் வந்து ஸ்மோக் பண்றாங்கல்ல, அத எனக்கு பழக்கம் இல்ல. அந்த ஸ்மோக் அந்த புகை உள்ள போச்சுன்னா அது எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு.
0: ஓகே, ஒன்று அந்த மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறது வந்து மெயினாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் சார். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பல்மனாலஜிஸ்ட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்த்து அவங்க சிடி ஸ்கேன் பண்ணி உங்கள் நுரையீரல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று, சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து சில பேருக்கு அது ரொம்ப ஒத்துக்காது, அது யாருக்குமே நல்லது கிடையாது. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னா நீங்கள் முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்கள்ட்ட வந்து தூரமாக இருக்கிறது தான் நல்லது.
2: கூட அந்த ஸ்மெல் அப்படியே வந்து அட்டாக் ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்கு எதுனா எடுத்துக்கலாமா?
0: இல்லை இல்லை, அதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் வேணால் மாஸ்க் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் செய்ய தேவையில்லை.
3: தொட்டா
0: வலிக்குதா? இல்லைங்க, அந்த எந்த இடத்துல புண்ணு இருக்குன்ற பார்த்து தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
1: சார், நீங்கள் ஒரு ENT டாக்டர் பார்த்தீங்களா கார்த்திக்?
0: அவங்க என்ன சொன்னாங்க சார், டாக்டர் என்ன
1: சொன்னாங்க? இல்லை, இன்னும்
3: பார்க்கலையா டாக்டர்?
0: நீங்கள் ஒரு ENT டாக்டரை போய் பாருங்க, பார்த்து அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க.
1: தேங்க்யூ கார்த்திக். டாக்டர், ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு வந்து இரும்பல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வெறும் தொண்டை பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா டாக்டர்?
0: இருமலுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதான் ரெஸ்பிரேட்டரி அட்டாக், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அலர்ஜி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா அசிடிட்டி ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நுரையீரல ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா ஈவன் இந்த நிறைய ஹெவி ஸ்மோக்கர்

0: பேஷண்ட்ஸ்க்கு க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இருந்தாலோ இல்லை ப்ராங்கிக்டைஸிஸ் இருந்தாலோ அவங்களுக்கும் இந்த மாதிரி காஃபிங் வரத்தான் செய்யும். ஸோ ஒரு காஃப் வந்து 1 வீக்கு மேலே போய் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்குறது நல்லது.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் பார்த்துடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: காஞ்சிபுரம் சேனம்பாக்கம் கோவிந்தராஜன்.
1: கோவிந்தராஜன், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம். வணக்கம். இந்த லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குதுங்க ஐயா. நல்லா போலிங்லாம் நல்லா இஸ்க்கு போடுவேன் நல்லா. இப்போ லெஃப்ட் அந்த ஷோல்டர் வரைக்கும் வலிக்குது, என்ன தெரியல.
0: நீங்க இது எக்ஸ்ரே ஏதாவது எடுத்து பாத்தீங்களா? நல்ல விஷயம் தாங்க. நீங்க எதுக்கும் ஒரு எலும்பு டாக்டரை பார்த்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது நல்லது. ஏதாவது ஒரு ஜவ்வு அந்த மாதிரி ஏதாவது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க எக்ஸ்ரே பார்த்து ஒரு எலும்பு டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.
1: தேங்க்யூ சார். ஆனால் கடைசி நேரம் உங்ககிட்ட பொதுவான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம கூட நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிங்ஸ்டன் அவர்கள் தான் இருந்தாங்க. டாக்டர், என்னுடைய கடைசி கேள்வி பொதுமக்களுக்கு தொண்டையுடைய ஆரோக்கியம் குறித்து நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்து டாக்டர்.
0: ஸோ தொண்டையை பற்றி பார்த்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தொண்டை வந்து பேசுகிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டும் அதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மூச்சு காற்றும் நம்ம தொண்டை வழியாக தான் பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸுக்கும் நம்ம தொண்டை வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்கள் தொண்டை ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுங்க, டொபாக்கோ நோ டொபாக்கோ புகையில் சுத்தமாக கிடையாது, அல்கஹாலும் ஜீரோ, ஈவன் 1 drop ஆஃப் அல்கஹால் இஸ் நாட் குட் ஃபார் த்ரோட். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க, வேறு எதுவும் இல்லை.
1: ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட பல கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க. அண்ட் நாங்கள் முக்கியமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ.
1: ஓகே நேயர்களே, இன்றைக்கி நம்மளுடைய ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இஎன்டி டாக்டர் கிங்ஸ்டன் அவர்கள் தான் இருந்தாங்க. நம்முடைய பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொன்னாங்க. அடடா, இன்றைக்கி நான் கால் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக வரும், அப்போ நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். தினமும் நம்மளுடைய ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இருக்குது. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக கேட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இப்போ உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து மணிஷ் சர்மாவுடைய இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ
2: தான்.
0: என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது.
3: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம்

மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணிகளை தற்போதைய அரசும் தொடர்ந்து மேற்கொண்டு தமிழர் வரலாற்று தடங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 98 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

0: 4:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், உங்கள் அன்பு தோழி திவ்யா தான் இந்த பக்கம் வந்துட்டேன். என்ன விளையாட போகிறோம், ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எஸ் ஜாலியாக விளையாட போகிறோம். என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு பாட்டோடைய வரியை சொல்லுவேன், ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு பாட்டோடைய வரியை சொல்லுவேன். ஆனால் அந்த வரியை சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நடுவில் இருக்க வார்த்தை மிஸ் ஆகும். அது என்ன வார்த்தை அப்படின்றதா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கால் பண்ணுங்க 2986-0038 அல்லது 2952-5554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. என்ன அப்படின்றத மறுபடியும் சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒரு பாட்டுடைய வரிய சொல்லிட்டே இருப்பனா அதுல நடுவில் இருக்க ஒரு வார்த்தை மிஸ் ஆகும். அது என்ன வார்த்தை அப்படின்றதா நீங்க கண்டுபிடிக்கணும். காலர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க போலயே. சரி, பாத்துருவாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார்.
1: ஆ, வெளியே வந்துட்டு மேம்.
0: ஓகே, ரெடியா?
1: ஆ, சொல்லுங்க.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊரு?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சைக்கிள் கடை சரவணன் சார், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன்
0: மேம். ஓகே, உங்களுக்கான வரி தான். படையப்பா படையப்பா படையப்பா, பாசமுள்ள டேஷ், நான் மீச வச்ச குழந்தையப்பா. என்ன வரும் நடுவுல?
1: குழந்தையப்பா அப்படின்றது மட்டும் வரும்.
0: அது வரும், அதுக்கு நடுவுல ஒண்ணு வந்துச்சு. பாசமுள்ள டேஷ், நான் குழந்தை, நான் மீசை வைத்த குழந்தையப்பா.
1: பாசமுள்ள பானை வர மாட்டேன்.

0: நன்றி நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், சென்னை பேருங்குளம் வள்ளி பேசுறேன் மேடம்.
0: வள்ளிமா ரெடியா? அதேதான், பாசமுள்ள டேஷ் நான் மீசை வைத்த குழந்தையப்பா, படையப்பா படையப்பா படையப்பா பாட்டு. நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2985 2054 இப்ப உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில நாமுத்துக்குமாருடைய வரிகள்ல விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ருதிஹாசன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 4:12 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன விளையாடிட்டு இருக்கோம், நான் உங்ககிட்ட ஒரு பாட்டோடைய வரியை சொல்லுவேன். அந்த வரியில ஒரு வார்த்தை மிஸ் ஆகிருக்குமா, அந்த வார்த்தை என்ன அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, நே இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. ஜெயசீலன் சார், ரெடியா? ஓகே, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, டாஷ் டாஷ் இருமனம் ஏதோ பேசுது. இது வந்து பழைய பாடல், எல்லாருக்கும் பிடித்த பாடல். வேறொருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி, நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: அடையாளம் வந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: ஆசீர்வாதம் சார், அந்த வரி புரிஞ்சுதா, மறுபடி சொல்லவா?
1: புரியல மேடம், நாங்க கேக்கல, இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம்.
0: எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, டாஷ் டாஷ் இருமனம் ஏதோ பேசுது.
1: மேடம்,
0: பாட்டு
1: தெரியுமா?
0: தென்றல் வந்து தீண்டும் பொழுது, இந்த பாட்டு தான். தென்றல் வந்து தீண்டும், அதுல இருந்து ஒரு வரிய சொல்றேன்.
1: என்ன வரின்னு
0: தெரியல. வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: செந்தில் கண்ணன், உங்களுக்கான வரிய சொல்லலாமா? எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, டாஷ் டாஷ் இருமனம் ஏதோ பேசுது. நீங்க அந்த வரி அப்படியே பாடிட்டு வந்தீங்கன்னா
2: வந்துரும்.
0: இல்லையே, இல்லையே, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: கார்த்திக் கிருஷ்ணா.
0: கார்த்திக், கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஓகே டன். தென்றல் வந்து தீண்டும் போது இதுதான் பாட்டு, ஓகேவா? இந்த பாட்டுல இருக்க ஒரு வரி, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, டாஷ் டாஷ் இருமனம் ஏதோ பேசுது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சாரி சார், உங்க பேர் கேக்கல சரியா. சுப்ரமணி, உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? தென்றல் வந்து தீண்டும் போது இதான் பாட்டு, இந்த பாட்டுல இருக்கிற இடைப்பட்ட வரிய நீங்க கரெக்டா சொல்லணும். எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, டாஷ் டாஷ் இருமனம் ஏதோ பேசுது. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான்.
3: பழைய பாட்டு
0: சொல்லு, புது பாட்டு இது பழைய பாட்டு
4: தானே.
0: சரி, வேறொருத்தருக்கு
4: வாய்ப்பு கொடுத்துலாமா?
0: அருமை, அருமை, கேக்கும்போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நன்றி ஹேமா.
4: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: பாட்டாவே பாடி சொல்லிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.

0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: அண்ணாநகர்ல இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி ரெடியா?
1: சொல்லுங்க. அதை கண்டுபிடிச்சா
0: நீங்க கண்டுபிடிச்சு வச்சதா அவங்க சொல்லிட்டாங்களா? புன்னை வனத்தினிலே பேடை குயல் கூவையிலே டேஷ் டேஷ் நான் அறிஞ்சேன். வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி.
1: புன்னை வனத்திலே
0: பேடை குயில் கூவையிலே
1: உன்னுடைய வேதனையை நான் அறிவேன்.
0: அடடடா, சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கான பாட்டு வந்து பாத்தீங்களா, கேக்குது, நல்லா கேக்குது. நான் என்ன பண்றது சொல்லுங்க, நேயர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சூப்பர். படையப்பா படையப்பா, இந்த பாட்டு தான் வெற்றி கொடிக்கட்டு. யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், டேஷ் டேஷ் உயர்ந்தவன் புனிதன்.
2: யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன்.
0: பின்றாங்களே, இன்னைக்கு எல்லாம் ஒரு பின்றிங்க போங்க. சூப்பர், நன்றி நன்றி. ஓகே, நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா தாராளமா விளையாடலாம். அடுத்து உங்களுக்காக என்னை அறிந்தால் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கீங்க. விளையாட்டு ரொம்ப சிம்பிள். நான் ஒரு பாட்டு பாடி காட்டுவேன், ஐ மீன் படிச்சு காட்டுவேன், அதுல இருக்க ஒரு வரி மிஸ் ஆகும். அது என்ன வரி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்காக என்னை அறிந்தால் திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில தாமரையுடைய வரிகள்ல விஜய் பிரகாஷ் மற்றும் கானா பாலா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

0: என்ன விளையாடிட்டு இருக்கோம் ஓகே, உங்களுக்கான பாடல் என்ன அப்படின்னா பழைய பாட்டு தான். ஓகே, நீ பார்த்த ஹே ராம் படத்துல இருந்து. ஓகே, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? ரொம்ப லைட்டா கேக்குங்க. ஓகே, நான் என்று சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் டேஷ் உயிரேவா. கண்டுபிடிக்க முடியல, மறுபடியுமா? மறுபடியும் மறுபடியும். ஓகே, நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் டேஷ் உயிரே வா. கண்டுபிடிக்க
1: முடியல,
0: வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நீங்க அப்படியே டக்குனு போன் எடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் தான் அதெல்லாம் பண்ணுவேன். இருந்தாலும்
1: சொல்றேன்,
0: வாய்ப்பு கொடுக்கல. நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே, நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0-44 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க? புது பாட்டா
2: கண்டுபிடிக்கணுமே,
0: அதுக்குதான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்காக பாடட்டுமா? சொல்லட்டுமா? படத்துல இருந்து அந்த நீ பார்த்த விழிகள் அந்த பாட்டு தான். ஓகே சாரி, நீ பார்த்த பார்வைக்குரு நன்றி. அதுல நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான், இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் டேஷ் உயிரே வா. நல்லா யோசிச்சிங்கன்னா வந்துடும், ஒரே ஒரு வார்த்தை.

0: ஆமா, இது போல் வேறெங்கும். வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? ஹலோ,
1: இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நீ இந்த இடைவெளிக்கு பின்பு.
0: மந்திரமூர்த்தி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எல்லாம் சேமமா இருக்கீங்களோ?
0: எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. இதே
1: பாட்டுதான்
0: சொல்லட்டுமா? நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் டேஷ்.
1: அந்த மாதிரியும்
0: சொல்லலாம், ஆனா ஒரே ஒரு வார்த்தை தான். நன்றி நன்றி
1: சொல்றேன்.
0: ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார்.
0: அவர் வந்து
2: பாட்டாவது
0: இல்ல, சொர்க்கம் இல்லை, அவ்வளவுதான். இது போல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா அதுலயே டவுட்டா இருக்கீங்களே, என்னாச்சு? ஆனா சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. இனிமேலும் வரம் கேட்க தேவையில்லை, இது போல் வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: சொல்லுங்க மேடம்,
0: கேம் என்னன்னு தெரிஞ்சதா சார் உங்களுக்கு?
3: தெரிஞ்சது மேடம்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஆனந்த் மேடம், சைதாபேட்ல இருந்து.
0: ஆனந்த், ஓகே. உங்களுக்கான வரிய பாடிடலாமா?
3: பாடுங்க மேடம்.
0: பழைய பாட்டு தான், ரொம்ப பழைய பாட்டு. ஓகேவா? ஆறு மனமே ஆறு.
3: சொல்லுங்க மேடம்.
0: ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது டேஷ். கண்டுபிடிக்க முடிஞ்சது.
3: ஒன்றே செய்வார், நன்றே செய்வார்.
0: ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது டாஷ்.
3: ஒன்றே சொல்வார், உள்ளத்தில் உள்ளது உண்மை மேடம்.
0: நீங்க உண்மையை மட்டும் சொல்லிருக்கீங்க, ஆனா அது பதில் இல்ல. பட் இருந்தாலும்
3: என்ன படம் மேடம், ஆண்டவன் கட்டலையா?
0: ஆமா ஆமா. வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
3: ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு.
0: நம்ம அப்படியே பாடிட்டே இருக்கலாம், பட் இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி.
3: மனிதன் வாழ்வதற்கு தெய்வத்தின் கட்டளையா? ஒன்றே செய்வார், நன்றே செய்வார், உலகம் உன்னிடம் அயங்கும்.
0: இல்லை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, மாலை வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: பேப்பர் மேன் நல்லூர் சரவணா கமலேஷ்.
0: சரவணா?
4: சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ், கண்டுபிடிக்க முடிஞ்சதா சார்?
4: அமைதி தானே மாறும், உள்ளத்தில் உள்ளது அமைதி.
0: அவ்வளவுதான், சிறப்பு, அழகா சொல்லிட்டீங்க.
4: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. ஓகே நேர்களே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா தாராளமா விளையாடலாம். அடுத்து உங்களுக்காக ஆறு திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
0: ஆறு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில நான் முத்துக்குமார் வரிகள் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: 4:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், ஃபன் பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியா நீங்களும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நானும் உங்ககிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்த நேயர் யார் அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சிறப்பா இருக்கு, அந்த ரேடியோ வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஒரு கிளி தனித்திருக்க, உனக்கென தவம் இருக்க, டேஷ் சிவந்திருக்க, இதன் மட்டும் வெளுத்திருக்க. ஒரு கிளி தனித்திருக்க, உனக்கென தவம் இருக்க, டேஷ் சிவந்திருக்க, இதன் மட்டும் வெளுத்திருக்க. அதுல ஒரு வரி, ஒரு வார்த்தை மிஸ் ஆகுதே, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்லிட்டேனே. வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ், ரெடியா?
2: ரெடி மேடம், சொல்லு மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான பாட்டி தான் நின்ன கோரி வரணும். ஒரு கிளி தனித்திருக்க, உனக்கென தவம் இருக்க, டேஷ் சிவந்திருக்க, இதழ் மட்டும் வெளுத்திருக்க. தெரியலையா? சரி, ஓகே, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: ரதி பாலாஜி, கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
3: அழகி யாராவது வரணி
0: இல்லையே. நான் சொன்னது ஒரு கிளி தனித்திருக்க, உனக்கென தவம் இருக்க, டாஷ் சிவந்திருக்க. இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும். ஆமா, டாஷ் சிவந்திருக்க, இதழ் மட்டும் வெளுத்திருக்க. அழகிய ரகுவரணி அதுக்கப்புறம் வரும். நீங்க அதுக்கு அடுத்த இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா நமக்கு நடுவுல இருக்க வார்த்தையை தானே கண்டுபிடிக்கணும். அது கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர் சூப்பர்மா. சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம், உஷா சிவமணி மடிப்பாக்கம்.
0: உஷா, கண்டுபிடிக்க முடிஞ்சதா சொல்லுங்க, பாடுங்க, பாட்டாவே பாடிடுங்க.
4: ஒரு கிளி தனித்திருக்க, உனக்கென தவம் இருக்க, இருவழி சிவந்திருக்க, இதழ் மட்டும் வெளுத்திருக்க.
0: பின்னிட்டீங்க, பின்னிட்டீங்க, சூப்பர், நன்றி. ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கான பாட்டு வந்து அழகிய தமிழ் மகன், எல்லா புகழும். அதான் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த டாஷ் வெற்றிகள் வேர் வைக்குமே.
5: எந்த வெற்றியும்,
0: எந்த வெற்றியும், வெற்றியும் வருது, ஆனா நான் சொன்ன வார்த்தை அது இல்லையே. எல்லா புகழும்
5: அழகா அழகா, நான் வந்து முன்னாடி பாட்டு கஷ்டப்பட்டு ஓடி வந்து உங்களுக்கு கால் பண்ணா, நீங்க அடுத்த பாட்டுக்கு போனீங்கன்னா நான் என்ன பண்றது?
0: நான் என்ன பண்றது? அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களே.
5: நான் இருக்கேன்னு அவசர அவசரமா போன் பண்ணா அந்த காலை முடிச்சுட்டு என் கால் எடுக்கிறீங்க.
0: ஆஹா, அடுத்த வாட்டி நம்பர் கொடுத்துருங்க, நோட் பண்ணி வச்சிடறேன். சரி, எங்களுக்காக அப்ப அந்த பாட்டை பாடிட்டு போயிடுங்க. அந்த ஒரு கிளி தவம் இருக்க.
5: ஓகே, ஒரு கிளி தவம் இருக்க, இதை மட்டும் எழுத்து இருக்க, இருவீடு சிவந்திருக்க. அப்புறம் அழகிய தமிழ் அந்த பாட்டு நீங்க கேட்டது இருவீடு சிவந்திருக்க.
0: ஆமா, அவ்வளவுதான்,
5: பண்ணிக்கோங்க.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
6: முருகன்?

0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா உங்களால?
1: மறுபடியும்
0: சொல்லவா? எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த டேஷ் வெற்றிகள் வேர் வைக்குமே. கண்டுபிடிச்சிட்டாரு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கார்த்திக். ரெடியா? ஓகே, உங்களுக்கான வார்த்தை என்னன்னா அன்பேவா, லவ் பேர்ட்ஸ் அந்த பாட்டு தான். கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, டேஷ் டேஷ் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை.
2: பழைய படம் தான்.
0: பழைய படம், ஆனா சிறப்பான ஒரு பாடல். கண்டுபிடிக்க முடியலையா? கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, டேஷ் டேஷ் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை. தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம், வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாம். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் திருப்பாச்சிரிலிருந்து எட்டயபுரம் சார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேம்மா.
0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா அந்த வார்த்தை?
3: கண்ணை தொட்டதும் பெண்ணை தொட்டதும் நெஞ்சை தொட்டது ஆசை,
0: ரெயின்போ யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைக்க முடியுமா?
4: உள்ளவுக்கு கூட குறைச்சிட்டு.
0: சூப்பர், ஆனாலும் கேக்குதே. ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
4: சென்னை இழுக்கிணர் தேவா.
0: இழுக்கிணர் தேவா,
4: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, டேஷ் டேஷ் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை.
4: கனவில்
0: கனவில் கனவிலுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை வரும். அத ரெண்டு டேஷ் சேர்த்துட்டேன் நானு.
4: ஓ, ரெண்டு டேஷ். நான் ஒரு டேஷ் சொல்லிட்டேன், இன்னொரு டேஷ். நன்றி.
0: இல்ல, நீங்களே அத சொல்லிடலாம். ஆசை கனவில் தான் அது.
4: கனவில் அதான் சொன்னா, ஆசை கனவில் தான் எடுத்த. நீ ஆசை சொல்லிட்டீங்க.
0: ஓ, ஓகே ஓகே, நன்றி.
4: நன்றிங்க.
0: ஓகே சரி, அடுத்தடுத்து நேயர்கள் ரொம்ப அழகா காத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? வின்னர் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கராஜாவுடைய இசையெல்லாம், விவேகாவுடைய வரிகள், உதித் நாராயணன் மற்றும் பிரசாந்த் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:49 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில நிறைய பேர் அவ்வளோ சுவாரஸ்யமா விளையாடுனீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ இறுதி நேயர்கள் யார் யார் அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், மடிப்பாக்கம் கோபாலன். சே மார்க்கல்ல
0: நல்ல மார்க்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், டாஷ் மிகுந்த ரகசிய கவிஞன், தசவதாரம் பாட்டு, தசவதாரம் படம், அதுல வரக்கூடிய உலக நாயகன் பாட்டு. நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? கலா கண்டுபிடிக்க முடிஞ்சதா? கலா தசவதாரம் படம், அதுல வரக்கூடிய உலக நாயகன் பாட்டு. நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், டாஷ் மிகுந்த ரகசிய கவிஞன். வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி கலா, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டன் கல்லி நம்பர். யார்? திவ்யா மேடமா?
0: அதே அதே திவ்யா மேடம் தான் சார்.
2: யாரு? திவ்யாவா? திவ்யா நமக்கான வீடு, நமக்கான யாரோ தாந்தா திவ்யா, திவ்யா.
0: ஓகே, நம்ம டயலாக் கேம்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப நம்ம பாட்டு கேம்ல இருக்கோம், கண்டுபிடிங்க.
2: அது எப்படி
0: சிறப்பு சிறப்பு

0: சும்மா அப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்களே.
1: எப்படின்னா இந்த பாட்டு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன், தசாவதாரம் படத்துல
0: இருந்து ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். சூப்பர்,
1: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அழகா சமய போடுற பாரு.
0: நன்றி சார், நன்றி,
1: தேங்க்யூ.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மா, பேசுங்க.
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நிகழ்ச்சியை கேட்டுட்டு அருமையா இருக்கும்.
0: வெரி குட். உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகே, பூவே செம்பூவி அந்த பாட்டு தான். நிழல் போல நானும் நடை போட வேண்டும், நிழல் போல நானும் நடை போட வேண்டும், தொடர்கின்ற சொந்தம் டேஷ் செல் சொல்ல துடிக்கும் மனசு.
2: நிழல் போல நானும் நடை போட வேண்டும். அடுத்த வரி மேடம், என்ன சொன்னீங்களே?
0: அடுத்த வரி தான் நீங்க கண்டுபிடிக்கணும். தொடர்கின்ற சொந்தம், அதுக்கு அடுத்து என்ன வரும்?
2: இது போல பந்தம் வரும். தொடர்கின்ற சொந்தம், நிலையான பந்தம்.
0: இல்லையே இல்லையே, பந்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும்.
2: அதான் மேடம், தொடர்கின்ற
0: வாய்ப்பு கொடுத்தலாமா? நன்றி மா, நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம், தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டையில இருந்து பொன்முருகன்.
0: பொன்முருகன் சார், கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
3: எனக்கு ஃபேவரட் பாட்டு மேடம் அது.
0: ஓகே, அது ஓகே. ஆனா அதுல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி அவங்க
3: தொடர்கின்ற
0: சொந்தம் நெடுங்காலதான், ஆனா அத வேற மாதிரி சொல்லிருப்பாங்க. நானே சொல்வா? நெடுந்தூரும் பந்தம். ஆனா ரொம்ப சிறப்பா விளையாடுனீங்க, நன்றி. இன்னைக்கு விளையாடின அத்தனை பேருக்காகவும், இப்ப கடைசியா நான் தானே கண்டுபிடிச்சேன், எனக்காகவும் சேர்த்து இந்த கிளாப் போட்டுட்டேன். சோ இன்னைக்கு விளையாடின அத்தனை நேயர்களுக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில திவ்யா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இந்த ஒரு மணி நேரம் நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தாங்க, சந்தோஷமா ஹாப்பியா வாழ்வோம். எந்த கவலைகள் இருந்தாலும் தூக்கி போட்டுடுங்க, கவலை எல்லாம் நமக்கு வேண்டாம். ஓகே, இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா வாழ்வோம். அண்ட் நீங்க எப்பவுமே எந்த விஷயமா இருந்தாலும் கூட இருக்கவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. எந்த சோகமா இருந்தாலும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாம அது ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூட இருக்கிறது யாரு? நமக்கு நெருங்கினவங்க, நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய நண்பர்கள் தானே. அவங்க கிட்ட அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கோங்க, நிச்சயமா ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா சில நேரம் யோசிச்சு பாருங்க, நம்ம நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்றது தீர்வுக்காக கிடையாது, நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து ஏதோ ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அட, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல அதுக்கான வழி கிடைக்கும். அதனால எப்பவும் ஹாப்பியா இருங்க, சரியா? ஓகே, இதோட இந்த நிகழ்ச்சியில இருந்து திவ்யா கிளம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். ரெயின்போ எஃப்எம் 101.4 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக பல ஆர்ஜிஎஸ் காத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சவரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, அதனால இப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்து உங்களுக்காக சிங்கம் திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வருது தெரியுமா? தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில, நாமத்துக்குமாருடைய வரிகள்ல தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் மேகா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. சந்தோஷமா கேட்டு ரெயின்போ கூட எப்பவும் என்னஞ்சே இருங்க.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை குறைக்க நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.

மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பு இல்லை என மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு திட்டங்களை தவிக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 16.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 142 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 5:03 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. நேற்று என்பது கடந்து போன பாதை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. வீணையை இனிமையாய் மீட்டுவோம், வாழ்வில் வெற்றி கொடி நாட்டுவோம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்தவர்களோட ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதை பற்றி பேசுகிறது, எல்லாத்தையும் பேசியாச்சு, என்னென்ன பேசணுமோ பேசியாச்சு. நம்முடைய திறமைகளை அரங்கேற்றக்கூடிய சில பல விதமான திறமைகளெல்லாம் நம்ம அரங்கேற்ற பண்ணியாச்சு. இன்றைக்கி எதை பேசலான்னா, சினிமா பாட்டு கேட்குறோம், பாடலுக்கு இடையில் வரக்கூடிய சில வரிகளை சொல்லி டேஷ் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டக்குன்னு போன ஒரு மணி நேரம் கவிதா அவங்க கேட்டதுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. சாரி, நம்மளுடைய திவ்யா கேட்டதுக்கெல்லாம். இப்போ சரி, அப்படியே திரைப்பட பாடல்களிலிருந்தே ஒரு தலைப்பு குறித்து பேசலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ரைட், இதை கேட்கலாம். என்னென்னா, இந்த சினிமா பாடல் வரி இருக்குல்ல சார், இதை கேட்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது சார். இந்த படம், இந்த பாடல் வரிகள்லாம் என் வாழ்க்கையை தழுவுனா மாதிரியே இருக்குன்னு நான் பலமுறை நினச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வரிகள், இந்த சினிமா படத்தினுடைய பாடல் வரிகள் என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த வரிகளை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்கணும் விருப்பப்படுற நேயர்கள் 2986003 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். பேசுவதற்கு தயாராக நேயர்கள் இருக்கிறார்கள், நாம் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: என்ன ஏழு கிணர் தேவா?
1: தேவா, சொல்லுங்க தேவா.
2: எனக்கு வந்து பணத்தோட்டம் படம் இருக்குல்ல,
1: பணத்தோட்டம்.
2: ஆமா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே,
1: இருட்டின் நீதி மறையட்டுமே,
2: அதுல கடைசியில் ஒரு வரி வரும், மனதுக்கு மட்டும் பயந்து விடு,
1: மனதுக்கு மட்டும் பயந்து விடு,
2: வானத்தை உடலில் கால இருக்கிற வரையில் வாழ்ந்து விடு, ஒன்று பார்த்து விடு,
1: இருக்கிற வரைக்கும் வாழ்வங்க,
2: அப்புறம் ரெண்டுல ஒண்ணு பாத்துல
1: வாங்க, என்ன வாழ்க்கைங்க. இன்னொன்னு நல்ல கவனிங்க தேவா, நம்மளுடைய வாழ்க்கைய நாம தான் அனுபவிச்சு வாழணும் இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பா.
1: அப்படி ஒரு வாழ்க்கையை நாம வாழ்கிற போது

0: இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு ஒரு வரிகள் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு துன்பம் இல்ல வாழ்க்கையில எல்லாமே தானே வரும்.
1: கண்டிப்பா
0: ஆமா
1: இருக்கும், அப்படிதான் இருக்கும். இரவு பகல்
0: எல்லாமே கலந்தது தானே. ஓகே மகிழ்ச்சி தேவா, நல்லா சொன்னீங்க. அந்த வரிகள் ரொம்ப அழமான வரிகள்ல ஒண்ணு, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம
0: வணக்கம்.
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
2: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை கிடையாது. நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா இப்ப அந்த பாட்டை கேட்டதுல இருந்து எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வந்து இந்த அபூர்வராஜன் படத்துல ஏழு ஸ்வரங்கள் பாட்டு இருக்குல்ல,
0: ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்கள்?
2: அந்த பாட்டுல இடையில ஒரு வரி வரும், வந்து பாதை வகித்த பின் பயந்தன்னா லாபம், பயணம் நடத்திவிடும் மறைந்திடும் பாவம், வேலை பிறக்கின்றி என்ன நம்பிக்கையோட இரு, எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல அப்படின்னு அந்த ரெண்டு வரியும் வரும். அது கடைசியிலயும் ஒரு வரி வரும், நடுப்பறையும் ஒரு வரி வரும். அந்த மாதிரி அந்த இதை நம்ம நினைச்சுக்கிட்டாலே என்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகள்லாம் யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
0: என்ன நாளை பொழுது என்றும் நமக்கென வாழ்க, அதை நடத்த ஒருவன் உண்டு கோவிலில் காண்க.
2: கோவிலில் வாழ்க,
0: ஆமா கோவிலில் காண்க. நல்ல வரிகள். வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்கள். சூப்பர், நல்ல பாட்டு. ஏழு ஸ்வரங்கள்,
2: மேகத்தை போல.
0: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய, தன்முனைப்பை ஏற்றக்கூடிய ஒரு பாடல் அது.
2: ஆமா, நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு, எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் யாரும் வருத்தமே பட வேண்டியதில்லை. நம்மளுக்குன்னு ஒரு வேலை பிறக்கும்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா
2: இருக்கு. அது கண்ணு போயிடுச்சுங்கிறதுக்காக வருத்தப்படுதே,
0: எதுக்காக வருத்தப்படக்கூடாது?
2: வேற ஏதோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேற நம்ம வாழ்க்கையை வேற விதமா.
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மனோகரன்,
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு, ரொம்ப சிறப்பு. வணக்கம், யார் எங்க இருந்து
3: பேசுறீங்க?
0: சொல்லுங்க கலா.
3: எப்பவுமே பிடிச்ச படம் வந்து கடையாளி தான், ரொம்ப திரும்பி பாக்கிறேன். அது வந்து ஸ்டார்டிங்கே இல்ல, ஆப்பியா இருக்கும். லாஸ்ட் கூட ஒரு மாதிரி.
0: என்ன படம் சொன்னீங்க?
3: 16 வயது நிலை.
0: 16 வயது நிலை.
3: லாஸ்ட் ஜாலியா போவோம். லாஸ்ட் மூட் தான் ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார். அது வரை எனக்கு பிடிக்கும்.
0: இந்த செந்தூர பூவே பாடல் வந்து அந்த பாட்டு கேக்குறோம்ல, அந்த ஜில்லென்ற காற்றேன்னு அவங்க பாடும் போது என்னமோ அந்த காற்று நம்ம பக்கம் அப்படி தழுவிட்டு போற மாதிரி தோணும் இல்லையா? என்ன பாட்டுங்க, நினைக்கும் போதே பாருங்க. நீலக்கருங்குயிலே, தென்னஞ்சோலை குருவிகளே, கோலமிடும் மயிலே, நல்ல காண பறவைகளே, அடே எப்பா, எல்லாமே அதுல பாருங்க. ஒவ்வொரு வரியும் ஒரு உயர்வான வரி கேட்க கேட்க. ஆமா ஆமா ஆமா, மகிழ்ச்சியான பாடல்கள்ல ஒண்ணு. ரொம்ப நல்ல பாட்டை கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அது அது அந்த பாடல் வரிகள் அல்லது அந்த படம் உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பா சார்.
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுங்க.
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி சொல்லுங்க.
4: இந்த சுஜாதா படம் அடுக்குமல்லி.
0: அடுக்குமல்லின்னு படமா பாட்டா?
4: அடுக்குமல்லி படம். அதுல 1000 ஆண்டுகள் 1000 பிறவிகள் பூமியே பிறந்திட வேண்டுகிறேன், அத்தனை பிறப்பிலும் இத்தனை உறவும் அருகினே இருந்திட வேண்டுகிறேன் அப்படின்னு. ரொம்ப அருமையான பாட்டு அது. நான் திருமணம் முடிச்சு வந்தோடனே 10 பேர் கொண்ட குடும்பம் எங்க குடும்பம். நான் அத்தனை குழந்தைங்க, மாமியா மாமனார்னு நிறைய பேர் இருப்பாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே சுத்தி தூங்கி எல்லாரும் படுத்திருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஏதோ ஒரு மன நிறைவு இருக்கும். நம்ம பாதுகாப்பு உணர்வும் மன நிறைவும் எனக்கு எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
0: அப்போ
4: எல்லாருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றம் செஞ்சு உறவுகளோட ஒரு ஒரே ஊர்லதான் இருக்கும். இந்த உறவுகள் பூரா எங்க கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த படத்துல இருந்துச்சு. குஜராத்தோட கேரக்டர்ல அந்த பாடல்ல.
0: ஓஹோ ஓஹோ ஓஹோ, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராஜேஸ்வரி.
4: அந்த மாதிரி இருக்கணும்ப்பா, எல்லாருமே
0: இருக்கணும்.

0: இருக்கணும்
1: காசு பணம்தான் பெருசுன்னு இப்ப
0: நினைக்கவே கூடாது.
1: அதை நினைக்காம உறவுகளோட எப்பவுமே ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா அது மாதிரி ஒரு பாதுகாப்பு தர்ற விஷயம் எங்கேயுமே இருக்கு கிடைக்காதுங்கப்பா. நன்றிங்கப்பா,
0: நிச்சயமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியெல்லாம். அடுத்ததா உங்களுக்காக நம்ம மனதை வருடும் ஒரு பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்திருங்கள்.

0: ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச இருக்கிற நேயர் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த பாடல் வரிகள் என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் கொடுத்து பேசிகிட்டு இருக்குங்க. இது நமக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை, ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடர்ந்து நேயரோடு பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், சொல்லுங்க.
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சிவசுப்பிரமணியன்.
1: எனக்கு பிடித்தமான பாடல் மக்களை பெற்ற மகராசியிலிருந்து மணப்பாத மாடு கட்டி மாயவரம்.
0: அது பிடித்தமான பாடல் என்பதை காட்டில அந்த என் வாழ்க்கையை இந்த பாடல் பிரதிபலிக்கிறதுன்றது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது உங்க வாழ்க்கை,
1: அது விவசாயத்தை பத்தி அது உள்ளது பாடல்
0: சார். சரி, மகிழ்ச்சி சிவசுப்பிரமணியம். நேர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இது இந்த பாடல் என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளெல்லாம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் 7 மணியிலிருந்து 8 மணி வரை நம்மளுடைய ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் நம்ம விருப்ப பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ சார், வணக்கம் சார். மாலை வணக்கம் சார். ராணி பேசுகிறேன் சார், சென்னை நுழம்புலேருந்து.
0: சொல்லுங்க ராணி.
2: சார், எனக்கு வந்து நிறைய எனக்கு வேலையை ஆன் பண்ணாலே எனக்கு சுச்சுவேஷன் சாங் நிறைய வரும், பிடிக்கும். ஆனால் இப்போ பிடிச்ச ஒரு 2 பாட்டு சொல்கிறேன். ஆட்டோகிராஃப்லேருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சார், அது ரொம்ப பிடிக்கும் அந்த வரியெல்லாம். அப்புறம் இன்னொன்று கௌரவம் பாடத்துலேருந்து பால் ஊட்டி வளர்த்த கிளி பாயம் கொடுத்து பார்த்த கிளி செல்லமா செல்லமான்றார் பாரு, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அந்த வரி
0: ரொம்ப சிறப்பு ராணி.

0: நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தது எல்லா பாட்டுமே நமக்கு பிடிக்கும் இல்லையா? இந்த பாட்டு வரி என் வாழ்க்கைய பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சி, தப்பு இல்ல, நீங்க மீண்டும் முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது?
1: மணி சார் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: கோபால் வந்துட்டீங்களா? கோபால்,
1: இடையில இடையில பேசு. எனக்கு அன்பு சகோதரர்கள் ஒரு படம் இருக்கு இல்லையா?
0: ஆமா, முத்துக்கு முத்தாக.
1: நாங்க அண்ணன் தம்பிங்க ஏழு பேர் சார்.
0: ஏழா?
1: ஆமா, ஏழு பேரு. என் பொண்ணு அஞ்சு, எங்க அப்பாவுக்கு மொத்தம் 12 பேரு. எங்க பெரியப்பாவோட பசங்க 2 பேரு, இன்னொரு பெரியப்பாவோட பசங்க 2 பேரு. எல்லாம் ஒரே இடத்துலதான் இருக்கும். அதுல வருது பாத்தீங்களா, அண்ணன் தம்பிகளை போல பாட்டெல்லாம் வரும்.
0: நாலு பேர் அப்படியே ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமாடா,
1: ஜெய்சங்கர், ஏ விம் ராஜன் எல்லாம் இருப்பாங்க அந்த பாட்டுல. அந்த மாதிரி எங்க குடும்பத்துல வந்து எங்க அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். இப்ப கூட எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் தான். அந்த படத்தை பார்த்தோம்னா எனக்கு அன்பு சகோதரர்கள், அந்த படத்தை பார்த்தா எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, எங்க எங்களுடைய அண்ணன் தம்பிக்கு ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிதான் இருக்கும். இப்ப கூட நல்லா ஃபேமிலியில எல்லாம் வந்து விட்டு கொடுத்துதான் மாட்டோம் சார். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரிதான் அண்ணன் தம்பிக்கா நாங்க ஜாலியா பேசிட்டு போவான்னு. அந்த படத்தை மறக்க மாட்டேன் நான், அன்பு சகோதரர்கள் படத்தை.
0: அதுல பாட்டு வருமே, ராஜாக்கள் மாளிகையும் காணாத சொந்தமாடா, நாலு கால மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா, ரோஜாவி இதழ்களை போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடான்னு வரும் அந்த வரிகள்லாம்.
1: சகோதரர் வாழ்க்கையில வந்து இப்படி எல்லாம் சொல்லி அந்த படத்தோடைய
0: அண்ணனை பத்தி சொல்லும் போது அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம்,
1: அண்ணன் சொல்ல தட்டக்கூடாதுன்னு.
0: ஆமா, அப்புறம் பாருங்க, சின்ன தம்பி, கடைசி தம்பி, செல்லமாய் வளர்ந்த
1: பிள்ளை,
0: ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை,
1: அந்த மாதிரி பாட்டுலாம் வருமா சார் திருப்பி?
0: என்ன பாருங்க,
1: ஜாம்பவான்கள் ஐயா, அவங்க எழுதினவங்க எல்லாம் ஜாம்பவான்கள், பாடினவங்க ஜாம்பவான்கள், அவங்க எல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஜாம்பவான்கள்.
0: ஆமா ஆமா ஆமா, சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வாய்ப்பு
0: நல்ல ஒரு பாடல நினைவுபடுத்தினீங்க, ரொம்ப சிறப்பு உங்களுக்கு, நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், மணி சார் சண்முகத்துல பேசுறேன், எழில் நகர் இருந்து சார். எப்படி இருக்கிறீங்க?
0: மகிழ்ச்சி சண்முக சுந்தரம். எழில் நகர்னா எந்த ஏரியா?
2: நமது கண்ணதாசன் நகர் பக்கத்துல சார்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி, உங்க கூட பேசுறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு வந்து பழைய பாடல் வந்து என்னென்ன வந்து நெஞ்சு முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
0: ஆஹா, அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம ஒரு ஓட்டமா இருக்குன்றீங்க.
2: கோகுராஜாங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து எனக்கு வந்தாலே எனக்கு கிராமத்துல வண்டி ஓட்டுனா.
0: ஓகே ஓகே, உங்க சிறப்பு மகிழ்ச்சியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரலை தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: இருக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் வித் மீ மணி. உங்கள் விருப்ப பாடல்கள் என்பதை காட்டிலும் இந்த பாடல் வரிகள் என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய பாடல் வரிகள் குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம் நேயர்களோட. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க.
2: எங்க அம்மா காலமான பிறகு என்னென்ன படத்துல வருது பாருங்க. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா,
1: அண்ணன் என்னடா, தம்பி என்னடா.
2: அதுல உள்ள வரி என்னன்னா, பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவ எட்டு குஞ்சிகள் பெற்ற போதிலும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சிகள் பறந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் சொந்தம் யாவுமே மனதினால் வந்த நோயடா
1: நோயடா.
2: இந்த பாட்டு தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து நினைக்கிற வாழ்க்கை.
1: வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா.
2: ஆமாங்க,
1: கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா.
2: உனக்கு பிடிச்ச பாடல் இல்ல, இன்னைக்கு நான் வாழ்ந்துருக்கிற வாழ்க்கை.
1: வாழ்க்கையை சொல்றீங்க, பிடிச்ச பாடலை பத்தி நம்ம பேசலையே.
2: இல்லையா,
1: மனத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த

0: வாசமே ஏனடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடாலு. ஒவ்வொருத்தருக்கான பாடம் தான் இது. ஒவ்வொருத்தருக்கான பாடம் தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின வழி.
1: மனித இனத்துக்கே சொல்லிட்டேன்.
0: ஆமா, இது பழனின்ற திரைப்படத்துல வந்த பாடல் இது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா, ரொம்ப சிறப்பு, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்,
2: எனக்கு கொள்கை அதற்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை அதில் ஒரு பயணம், உலக்கென வேண்டும் உணர்ந்திட தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பி. இந்த நாள் வரையும் தாரா பாட்டு வந்து வாயில, அந்த படம் வந்து ஆசை முகத்துல வரும்.
0: இன்னொருவர் வேதனை
2: இவர்களுக்கு வேடிக்கை.
0: பாருங்க, யாருக்கு வேடிக்கையா?
2: இவர்களுக்கு,
0: இவர்களுக்கு. அடேப்பா,
2: அந்த பாட்டு
0: அதுல பாருங்க, எல்லா வரிகளுமே நம்ம எல்லா பாட்டுலயும் சொல்ற மாதிரிதான், ஒவ்வொரு வரியும் ஒரு ஒரு பாடத்தை சொல்லுது. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு,
2: சிறிய மனம் இருக்கு,
0: எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு.
2: தனக்கு ஒரு பாதை அதுல ஒரு பயணம், ஒரு கோவிலை வச்சுக்கிட்டு போனோம், அது வெறும் உழைக்கணும்.
0: ஆமா,
2: அதுக்குதான்
0: சோம்பலை பத்தி சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, கோழிய பாரு காலையில் விழிக்கும், குருவிய பாரு சோம்பலை பழிக்கும்,
2: சோம்பலை பழிக்கும்,
0: காக்கைய பாரு கூடி பிழைக்கும்,
2: கூடி பிழைக்கும்,
0: நம்மையும் பாரு
2: நம்ம உணர்வு பிரதிபலிக்கும்.
0: ஆமா, நம்மையும் பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு கேப் கூட்டு நாடே சிரிக்கும். நல்ல வரிகள் மாலினி மேடம். ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க,
2: வாழ்த்து.
0: ஆமா, உணரணும், நிச்சயமா உணரணும். ஓகே, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம் சார், பெருங்குள்ள வள்ளி பேசுறேங்க சார்.
0: வள்ளி சொல்லுங்க.
3: எனக்கு ஒவ்வொரு பூக்களுமே பாடுதாங்க சார்.
0: ஆஹா,
3: வாய் வென்றால் போராடும் போர்க்கால தான் டெய்லியுமே வாய்க்கு.
0: ஆமா ஆமா,
3: அந்த பாட்டு தான் பொருத்தமா இருக்கும்.
0: ஆமா,
3: அதே மாதிரி இன்னொரு பாட்டு, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா
0: தெய்வம் ஏதுமில்லை,
3: அந்த பாட்டு கட்டா செட்டாவும் சார் அதில் வர வரீங்களா?
0: மகிழ்ச்சி, நல்லா சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
0: அந்த சிறப்பான வரிகள் ரெண்டுமே ரொம்பவுமே நம்ம மனசுக்கு வருடக்கூடிய வரிகளாக பாடல் கேட்டீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கிற நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு எழுந்தீங்க.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். இந்த சினிமா பாடல் வரிகள் தான் சரியா வாழ்க்கையை பிரதிபலிக்குது. சில நேரங்களில் இந்த பாடல் வரிகளை கேட்டு கேட்டு எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை அப்படியே நானே புகட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய வரிகளை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பகிர்ந்து கொள்ளணும், பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 2986000038 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். தொடர்ந்து நேயரோடு பேசுவோம். வணக்கம். யாரு?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: ஹேமலதா.

0: கள்ளக்குறிச்சி லேண்டிங் சார், நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஹேமலதா, சொல்லுங்க.
0: ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நமக்கு உணர்த்தோம். ஆனா எனக்கு வந்து இந்த மாபெரும் சமயதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அந்த மாதிரி அந்த பாட்டுல எவ்வளவு ஒரு இதுவா இருக்கும் சார், நம்மளே நம்ம அறிஞ்சு இது பண்ணணும். இன்னொரு பாட்டுன்னு வந்தா காலின் இந்த கடல் கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, அந்த பாட்டு அதுவும் ரொம்ப அருமையா இருக்கும் சார். அந்த லைன்ல அந்த வள்ளூர் போல இருந்து காக்க பூனை காலு நடுவுல உரசி போற மாதிரி எல்லாம் வரும், அந்த பாட தெரியல, அந்த வரிகள் மட்டும் ஞாபகம் இருக்குதுங்க சார். இந்த வள்ளூருக்கு வழியா தெரியும், அது பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்கு, போற வழியெல்லாம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க.
1: ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த நிகழ்ச்சியில இந்த சினிமா பாட்டு வந்து என் லைஃப் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நாம நினைக்க கூடிய பாடல்களை தான் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம்.
0: அதுதான் சார், அந்த அந்த மாதிரி இப்ப சொல்லும் போது நம்ம எது மாபெரும் சபைதனில மாலைகள் விழ வேண்டும் சொல்லும் போது இவ்வளவு பெரிய ஆகாஷவாணியில வந்து என்ன கூப்பிட்டு என்ன கௌரவிச்சது விவத் பாரதியில, அப்போலாம் அந்த தருணமா எனக்கு நான் நினைச்சுக்குவேன் சார். நம்மள நம்ம அறிஞ்சு அந்த வானொலி எல்லாம் கேட்கறதுனாலதானே நம்மளுக்கு கூப்பிட்டு கௌரவம்
1: கிடைக்குது.
0: அப்படின்றதுனால அந்த வானொலி கேட்கறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன ரேடியோவே கேட்டுட்டு இருக்க, யாருக்கு பேச மாட்டேங்கிற, ரேடியோ கிட்டே பேசிட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதோட பலன் என்னன்னு நான் அந்த அந்த பாட்டுல அந்த மாதிரி இதெல்லாம் நான் உணர்றேங்க சார்.
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாரைக்கிறது? வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம், ஆதி சுப்பிரமணி.
1: சொல்லுங்க சுப்பிரமணி.
2: எனக்கு சார் படிக்காதவன் இல்ல, ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாட்டு
1: மகிழ்ச்சி, நல்ல பாடல் வரிகள் அது.
2: படிக்கலீங்க, அதனாலதான் படிச்சுதான்
1: தப்பு தண்டா பண்ணாம தண்ட சோறு தின்னாம எம்போ என் போல போராடி இன்பு வரும்
2: பின்னோடு.
1: நல்லாதான் கையும் காலும் காலும் வச்சாதானே என்னாடும் பாடுபட வேணும்ன்ற சொல்லக்கூடிய ஒரு பாடல் அது. நல்ல பாட்டு, ரொம்ப சிறப்பு, அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம் சார்,
1: வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க தேவிகா.
3: எனக்கு வந்து சேலமேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஒரு மிச்ச கை குடித்த ஒரே ஒரு உத்தமரு வீரப்பா, அந்த பாட்டு பொருத்தமா இருக்கும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா

0: ஓடிந்து விடும் மாறுதலை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். ஆனா இன்னமும் என்ன அப்படிதான் பாத்துக்கிறார் சார் அவரு. அதனால அந்த பாட்டு எனக்கு பொருத்தம்.
1: எவ்வளவு அழகான பொருத்தமான பாடல்கள் சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். யாருங்கிறது
2: சகோதரர் அவருக்கு வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கட்ட தாமோதரன் பேசுறேன். என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், மகிழ்ச்சி. சொல்லுங்க.
2: நம்ம படிக்காத மேதையில ஒரு பாடல் இருக்கு, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு. அந்த பாடல் வரிகள்ல எனக்கும் நான் அந்த வீட்டுல 55 வருஷங்களா நான் இருக்கேன். அந்த வீட்டுலதான் எனக்கு தென் பார்த்து எல்லாமே செய்யறாங்க. எல்லாமே இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த பாடல் கேட்கிறப்பெல்லாம் அந்த வீட்டை ஞாபகம் வரும். இப்பதான் 2 மாசங்கள் அந்த மாதிரி காலமானாலும் அந்த பாடல் வரிகள் முடிஞ்சா போடலாம், 4 பேர் கேட்கலாம். என்னுடைய கருத்து. நன்றி, நன்றி, நன்றி.

0: பாடல் வரி சொல்லவே இல்லையா நீங்க?
1: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி என்ற பாடல்.
0: ஓஹோ, மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து,
2: ஹலோ, சைதாப்பேட்டில இருந்து ஆனந்த் சார்.
0: சொல்லுங்க ஆனந்த்.
2: இந்த 400 சிந்து காவடி சிந்துன்னு வரும் அப்பாடி சார், சிந்துபரி படத்துல இருந்து.
0: ஆமா,
2: இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, நாடோடு
0: பாட்டு தாய் தந்தை யாரோ,
2: அதான் சார் என் மனசுல இன்னும் அந்த மாதிரிதான் சார் வாழ்க்கை போயிட்டு இருக்கு சார்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு, பாடல் வரிகள்லாம் பாருங்கள், இந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நேயர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம்.
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சரவணன்.
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, வாழ்க்கையில என்னுடைய நடைமுறை, இன்றைய காலகட்ட நடைமுறைகளை பிரதிபலிக்கும் ஒரு பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் பூவை செங்குட்டுவன். 1974 வந்து பௌர்ணமின்னு ஒரு படம் வெளிவந்துச்சு. அதுல வந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் தன்னுடைய ஆரம்ப கால குரல்ல ஒரு பாடல், காலம் எனக்கு ஒரு பாட்டு எழுதும் என்ற பல்லவி. அந்த பாடல்ல இடைவரி வந்து ஒரு வரி வரும், கைகளை போல ஒரு நண்பன் இல்லை, கால்களை போல ஒரு சொந்தம் இல்லை, உழைப்பது போல ஒரு இன்பம் இல்லை, இதை உணர்ந்தவன் வாழ்க்கையில் கவலை இல்லைன்னு அந்த வரிகளை பூவை செங்குட்டுவன் அற்புதமா செதுக்கியிருப்பாரு. இதுக்கு இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இன்றைய இசையமைப்பாளர் ஏ ரகுமான் அவருடைய தந்தையார் திரு சேகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆமா,
0: ரொம்ப ஆமாங்கய்யா.
3: அந்த வரிகள் ரொம்ப பூவை செங்குட்டுவன் ரொம்ப எங்கேயோ போயிருக்க வேண்டியது. சில பல காரணங்க கால எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு எழுதினாரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை. இன்னைக்கு அது நிக்கிது. அந்த பூவை இந்த அளவு இந்த எனக்கு வந்து பிரதிபலிக்க இந்த பாட்டு அவரா எழுதியிருக்காருன்னு அவரை ரொம்ப நான் நேசித்தேன். பூவை செங்குட்டுவனை
0: ரொம்ப, பூவை செங்குட்டுவன் அவர்கள் நிறைய பக்தி பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க.
3: அவருடைய பக்தி பாடல் ஏ பி நாகராஜன் கூட சினிமாவுக்கு தன்னுடைய படத்துக்கு
0: பயன்படுத்தி அவர் ஒரு பூவை செங்குட்டுவனுடைய பல பாடல்கள்ல ஒண்ணு, கூப்பிடும் கரங்களில் கண்டனின் வேலை காணலாம்னு ஒரு சிந்தனையை சொல்லியிருப்பாரு.
3: ஆமா ஆமா ஆமா, நிறைய பக்தி பாடல்களுக்கு சொந்தக்காரர் வந்து அவர் தான். ரொம்ப பாடல்ல எழுதியிருக்காரு அவர், பக்தி பாடல்ல வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அப்புறம் திரைசை பாடல்கள்ல வந்து அவரு, அப்புறம் எம்ஜிஆர் ஒரு பாட்டு காதல் வாகனம் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, வணக்கம் என் வணக்கம். இந்த ரெண்டு பாடல் தான் எம்ஜிஆர் படத்துக்கு பூவை செங்குட்டுவன்.
0: ஆமா ஆமா, ரொம்ப சிறப்பு. பூவை செங்குட்டுவன் அவர்களை நினைவுபடுத்தினீங்க, ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நேர்களை தொடர்ந்து நமக்காக ஒரு பாடல், என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து.

0: சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததா ரெயின்போ மாடி நிகழ்ச்சியில் வர இருக்கிற நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா இருக்க சந்திரசேகர், சொல்லுங்க.
1: மகிழ்ச்சி ஐயா, என்னுடைய வாழ்க்கையில இந்த அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல எல்லா பொருளும் ஒருவன் ஒருவனுக்கு என்கின்ற ஒரு
0: நதி போல ஓடிக்கொண்டிரு.
1: ஆமா, அதுல நடுப்புற ஒரு வார்த்தை வரும், மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை, கடல் போல் மலை போல் காற்றை போல் பூமி போல் நீ திரும்பி சேரடா, பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்று உன் வாழ்க்கை தூக்கி போடடா, மாணவன் மனது வைத்தால் அப்படின்ட்டுன்னு ஒரு வரி வரும். அது அவ்வளவு ஒரு உத்வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குது. அந்த என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல அந்த பாடல் பொருந்துற மாதிரியே இருக்கும் ஐயா. எனக்கு அந்த ஒரு உறுதித்தன்மை அப்படிங்கறதும் இருக்கு, நிறைய விஷயங்கள் அது அந்த பாடல்ல எனக்கு ஒத்த போற மாதிரி இருக்கும். அதை கேட்கும் பொழுது மனசுக்கு அவ்வளவு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். எப்படி நீங்க ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல ஒவ்வொரு புக்களுமே பாடல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒளிபரப்புனீங்களோ, அதற்கு ஈக்குவலா இந்த உலகத்துல ஒரு பாடல் அப்படிங்கறது பிடிக்கும்னா இந்த அழகிய தமிழ் மகன் பாடல் தான். ஏ ரகுமான் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாரு. அது எது இந்த உலகத்துல எது நம்ம மனசுல வச்சாலும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கறதுதான் அது பறைசாற்றும் நம்பிக்கைக்கு ஒரு தகுந்த.
0: ஆமா ஆமா, சிறப்பா சொன்னீங்க. நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் இந்த மனப்பான்மையை தூக்கி எறியுங்கள். ஒரு மாணவன் மன உறுதியோடு இருந்தா இது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. நல்ல மகிழ்ச்சி, அழகா சொன்னீங்க சந்திரசேகர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து? சிறப்பான வரிகள்லாம் பாருங்க, ஒவ்வொரு வரியும் நம்ம வாழ்க்கைக்கான பாடமா எடுத்துக்கிட்டு பயணிக்கிறவர்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம், சொல்லுங்க சேகர்.
2: இந்த டாக்டர் சிவால இருந்து மலரே குறிஞ்சி மலரே நல்ல பெண்ண இதை வச்சு பாடின பாடல் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதமா இருக்கு.

0: சார் மனசுக்கு. அதான் சார், ரொம்ப நன்றிங்க சார்.
1: மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் பேசலாம், ஒரு நேயர்களோடு பேசுவோம். வணக்கம், யாருங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா மகிழ்ச்சியா இருக்கிற சொல்லுங்க.
2: எனக்கு அப்ப அதோட அர்த்தம் தெரியல, இப்பதான் அதோட பாத காணிக்கைங்கிற சினிமாவில ஒரு பாட்டு வரும், வீடு வரை உறவு, வரை மனை, மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு.
1: ஆமா ஆமா,
2: அது வந்து ரொம்ப அது அனுபவிக்கும் பொழுது அனுபவ அது எவ்வளவு ஒரு பெரு வார்த்தைகள் வந்து அர்த்தத்தோட இயற்றி இருக்கிறாங்கிறது ரொம்ப அது இதா இருக்கும். பிடிச்ச பாடல விட அது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ள பாடல்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: வாழ்த்துக்கள் சார்.
1: ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய நிகழ்ச்சியில கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டேன்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் சிறப்பாக நாம் பேசிகிட்டு இருக்கோம். எந்த சினிமா பாடல் வரிகள் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் அப்படின்னு நேயர்கள்ட்ட கேட்டதும் பல நேயர்கள் என்னென்னவோ எப்போதும் எப்படி எப்படியான பாடல்கள்லாம் நமக்கு நினைவுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த பாடல் வரிகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், தொடர்பு தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க. தொடர்பு தான் இருக்கு
1: சார். கோயம்பேடு பார்த்திபன். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கு பார்த்திபன், சொல்லுங்க.
1: அதாவது எனக்கு பிடிச்ச பாட்டுனா ஆடியில தேடியில அந்த பாட்டு.
0: பிடிச்ச பாட்டு இல்ல பார்த்திபன், நம்ம பிடிச்ச பாட்டை பத்தியே கேட்கல. நம்ம வாழ்க்கை இப்ப சார், என் வாழ்க்கை சார் அந்த பாட்டு, என் வாழ்க்கை அப்படியே சொல்லுது சார் இந்த பாட்டு அப்படின்னு நீங்க நினைக்க கூடியது.
1: அது சொல்லக்கூடிய பாட்டு தான் அந்த நீலாவத்தான கையில பிடிச்சேன், அதுதான் சார்.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் பார்த்திபன். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்லுங்க
2: ஜெயசீலன்.
0: அதாவது இந்த சினிமா பாட்டு என் வாழ்க்கை அப்படியே பிரதிபலிக்குது, இந்த வரிகள்லாம் என் வாழ்க்கையை பிரதிபலிக்குது அப்படின்னு நீங்க நினைக்க கூடியது.
2: மயக்கமா கலக்கமா இந்த
0: பாடலுங்க,
2: அத ஒரு வரி உனக்கும் கீழே உள்ளவருக்கு ஓட்டி எடுத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: நண்பருக்கு மாலை வணக்கம். ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம்
3: சார். படிக்காத படம், படிக்காத மேதை. பாட்டு வந்து ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு சார். அந்த பாடல் ரொம்ப கருத்தா இருக்கு. அந்த பாடம் கேட்டா எனக்கு கண்ணுல அப்படியே தண்ணி கலங்க சார். அந்த பாட்டு சிவாஜி கணேசன் நடிச்ச பாடம் சார், சர்வஜானிக்கு.
0: ஓகே ஓகே,
3: ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: ரவுணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், சொல்லுங்க முருகன்.
4: சார் நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க முருகன்.
4: சரிங்க சரிங்க சார். சார் இது டாபிக் சொல்லுங்க.
0: அதாவது இந்த சினிமா பாடல் வரிகள் என் வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுது.
4: ஆமா சார், ஆமா சார். சார் இந்த பாட்டு சார், அதனோட என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு அருமையான பாட்டு வரும் சார். இந்த பாட்டு வரும் பாத்தீங்களா, பெற்ற தாய் பாடும் பாடு பிள்ளை தான். அம்மாக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து நம்ம பிள்ளை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம அறியாது. வரிகள் வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சார். என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு அந்த பாட்டு, அந்த வரிகள்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஒரு கண்ணீரா வரும் சார் அந்த பாட்டுகள்.
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து?
5: வணக்கம் சார், ராவடியில இருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன்.
5: அந்த சூரியகாந்தி படத்துல ஒரு பாட்டு வர்றாங்க, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.
0: மிதிக்கும்
5: மதியாத தலைவாசல் மிதிக்காத மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா.
0: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேயராக வந்து சிறப்பான ஒரு பாடல் வரிகளை சொல்லி, அந்த பாடல் வரிகள்லாம் இன்றைக்கு முழுக்க நிகழ்ச்சியில் வந்த அத்தனை பாடல் வரிகளையும் நினைக்கும் போது, அடே அப்போ எத்தனை விதமான வரிகள், எத்தனை விதமான வாழ்க்கை, எண்ணங்களே வாழ்க்கை அப்படின்றத மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பயணித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைய நேயர்கள் முயற்சி செஞ்சுருப்பீங்க, சில நேயர்களுக்கு மட்டும்தான் லைன் கிடைச்சிருக்கும். நிச்சயமாக மற்றொரு நிகழ்ச்சியில், மற்றொரு சந்தர்ப்பத்தில் நாமும் தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமந்து உள்ளது.

0: Please stand by for news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை

0: நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின்போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 11 தேதி வரை

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 முதல் 20 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரியம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் உங்கள் மணி. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்க போகிறீங்க. 2986-0038 என்ற எண்ணுக்கும் 2952-0554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேச போகிறீங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஐயா வணக்கங்க மணி ஐயா.
0: வணக்கம்.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகில் இருந்து மாதப்பன்.
0: சொல்லுங்க மாதப்பன்.
1: ஐயா நம்ம ஜானகம்மாவுடைய மறைவுக்காக வேலையில பட்டதாரி படத்துல இருந்து அம்மா அம்மா எனக்கு யார் அம்மான்ற பாடல் கொடுங்க ஐயா.
0: மகிழ்ச்சி, அதே பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி.

0: ஐம்பூத்தொன்னு நான்கு இணைந்திருக்கிறோம் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில். அடுத்ததாக வணக்கம், யார் இங்கிருந்தேன்?
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் பெரம்பூர் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பெரம்பூர் சத்யநாராயணன்.
1: சார் படம் வந்து சங்கமம், பாடல் வந்து மார்கழி திங்கள் அல்லவா?
0: நல்ல பாடல், இதோ உங்களுக்காக கேட்டேன்.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு

0: வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததைவிட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27 தேதி முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான

0: டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ரெயின்போ ஃபார்ம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து நேயர்கள் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நேயர்களே வணக்கம், யாருடைய விருப்ப பாடல்?
2: வணக்கம் சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
1: சொல்லுங்க பட்டாபி சார்.
2: கொஞ்சம் சொல்லுங்க, ஜானகி அம்மா பாடிய சிங்காரகள் தேவான்ற பாடல்.
1: ஓகே மகிழ்ச்சி, அதே பாடல் இது உங்களுக்கு.
2: நன்றிங்க, நன்றிங்க.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை 2020 இன்றைய நாளின் நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ரெயின்போ எஃப்எம் 104 தொடர்ந்து நேயர் விருப்ப பாடல்கள் வரிசையில். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கோயம்புலேருந்து பார்த்திபன்.
0: சொல்லுங்க பார்த்திபன்.
1: நலம் இருக்கீங்களா சார்?
0: மகிழ்ச்சியா இருக்கேன், சொல்லுங்க.
1: ஓகே சார், சொல்லுவா. சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து காதோரோலோலாக்கு கதை சொல்லுதடி, அந்த பாட்டு
0: மகிழ்ச்சி. இதோ உங்களுக்கா

0: மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடல் அமையப் போகுதுன்னா, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மணலி மாறன்.
0: மாறன், சொல்லுங்க மாறன்.
1: சார், திரைப்படம் வந்து சந்தைக்கு வந்த கிளி. பாடல் வந்து பாத்தீங்கன்னா, இருக்கஞ்செடியோரம் இருக்கு சூடி செய்யமாமா. இந்த பாடல் மாலை நேரத்தில் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.
0: மகிழ்ச்சி இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் பாடல் விருப்பநேயர், வணக்கம்.
1: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம்.
1: வானகரத்துல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சுப்பிரமணியன்,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: இது மறுமலர்ச்சியிலிருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை, எனக்கு நான் தான் மயங்கிறேன்.
0: சூப்பர், மகிழ்ச்சி, நல்ல பாடல் இதோ உங்களுக்காக.
1: நன்றி.

0: துள்ளலா உற்சாகமா போயிட்டு இருக்க நம்மளுடைய ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி அடுத்த பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கங்க.
0: வணக்கம்.
1: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
0: தேவா,
1: எனக்கு ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு வேணும், முடியுமா?
0: முடியாததுன்னு எதாவது நம்ம அகராதியில இருக்கா?
1: அரச கட்டளை படம்,
0: கட்டளை
1: வந்து வேட்டையாடு விளையாடு
0: விடியும் வரை.
1: கடைசியில ஒரு மூணு சென்டென்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே,
1: அதுக்கோசம் தான் அந்த பாட்டு.
0: சூப்பர், அதே பாடல் இது உங்களுக்காக கேட்டேன்.
1: நன்றி.

0: இருக்கு.
1: She is a fantasy. Shana na na oh oh.

0: அப்பவே துப்பட்டாவ கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy.
2: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
5: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
6: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல் மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த

இந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்துக் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மையது மீறாமல் வாய்மையது தவறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்ற தன்னம்பிக்கை நிறைந்த வரிகளோடு 9:16 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகுகள் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. அப்படியே இரவு வந்து ஒரு இனிமையான தொடக்கமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சியில் மனதை மயக்கிற மெல்லிசை பாடல்களோட ஒரு பட்டியலோட அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிற்கிறேன். ஒரு ஆசிரியர் வகுப்புக்குள்ளே நுழைஞ்சதும் மாணவர்கள் எழுதிய விடைத்தாள்களை கொடுப்பாங்க இல்லையா, ஆன்சர் ஷீட்டை கொடுக்கும்போது எல்லாருமே நல்ல மார்க் எடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சியோட மனநிறைவோடு அந்த கிளாஸுக்குள்ளே நுழைவாங்களோ அந்த மாதிரியான ஒரு மனநிறைவோடு இன்றைக்கி உங்கள் முன்னாடி ரெயின்போ ராகுங்கள் நிகழ்ச்சியில் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ நாம் எடுத்து வந்திருக்கிற பாடல்கள்லாம் அப்படியான பாடல்கள். 99களில் தொடங்கி 2000 அந்த காலவாக்கலான பாடல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா பாடல்களும் நம்ம மனசை அப்படி நின்று பேசிட்டு போகக்கூடிய பாடல்கள். அந்த படத்தில் ஒரு பாடல் கேட்டால் அந்த ஒட்டுமொத்த கதையும் நம்ம மனசுக்கு முன்னாடி அப்படியே திரைப்படமாக சித்திரமாக நம்ம கண்ணு முன்னாடி மலரும். அந்த மாதிரியான படங்கள் தான் முதல் பாடல் கண்ணுபட போகுதையா படத்துலேருந்து பாடல். என்ன ஆவா, அந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை பாடலும் அற்புதமான பாடல்கள். 1999 ஹரிஹரன் எஸ்ஏ ராஜ்குமார் அவருடைய இணைந்த கூட்டணியில் உருவான திரைப்படம் கண்ணுபட போகுதையா. அந்த ரோட்டில் அப்படியே நடந்துக்கிட்டே அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒலிக்கக்கூடிய அந்த இசை இருக்குது பாருங்கள், இசை வென்றதா, பாடல் வென்றதா, பாடல் வரிகள் வென்றதா, நடனம் வென்றதா, சே அந்த காட்சியை மனதில் நினச்சிக்கிட்டே இந்த பாடலை கேட்கலாம் வாங்க. இது உங்களுக்கான பாடல், நமக்கான பாடல், நாம் கொண்டாட வேண்டிய பாடல்.

மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள் வரிசையில் அடுத்தது நமக்காக வர இருக்கிற பாடல் அதே 1999 வெளியான திரைப்படம் ஆசையில் ஓர்கடிதம் படத்திலிருந்து அரியரன் குரலில் வைரமுத்து வரிகளில் தேவா இசையில்

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்கள் வரிசையில் அடுத்தது நமக்காக வர இருக்கிற பாடல் எஸ்பிபி மற்றும் ஸ்வரலதா அவர்கள் குரலில் வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவான பாடல். 1999 வெளியான திரைப்படம் காதலர் தினம். எஸ், அதே படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து மனதை மயக்கும் மெலிசை பாடல்கள் வரிசையில் சின்னதுரை திரைப்படத்திலிருந்து நமக்கான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜா இசையில் 1999 வெளியான படம்.

ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து ரெயின்போ ராகு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் மனதை நிறைக்க வருகிறது.

மனதை மயக்கிய மெலிசை பாடல்களின் அணிவகுப்பில் நம்முடைய ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி அப்படியே மனம் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான ஜோனர். நம்ம ஒரு மணி நேரம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சிக்கு தயாராக இருங்க, சந்திக்கலாம்.

காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவே.
1: காலத்தை வென்ற காவிய பாடல்களை சுமந்து வரும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேயர்களை வர இருக்கிற முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இணைந்த இசை கூட்டணியில் 1963 ஆண்டு வெளியான ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் சுஷிலா எல்ஆர் ஈஸ்வரி குரலில் மாயவநாதன் என்ற புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இணைந்த கூட்டணியில் வர இருக்கிற பாடல் இதயத்தில் நீ திரைப்படம்.

குளமகள் ராதை திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாடல் சுசிலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் உருவான பாடல்.

இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கிற இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ரெயின்போ ரிவைன் 101.4, ரெயின்போ எஃப்எம் 101.4 நமக்காக வர இருக்கிற பாடல் பேபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி அவர்களுடைய இணைந்த குரலில் விஸ்வநாத ராமமூர்த்தி கூட்டணியில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் 1963 வெளியான திரைப்படம் போலீஸ்காரன் மகள். அத்திரைப்படத்திலிருந்து பாடல் நமக்காக வருகிறது, கேட்டிணைந்தீர்கள்.

சுகமான குரல்களில் சுகமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளை 10:17 நேர்களை நமக்காக தொடங்க இருக்கிற அடுத்த பாடல் கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் வரிகளில் 1963 வெளியான திரைப்படம் தர்மம் தலை காக்கும். டி எம் சவுந்தரராஜன் சுஷிலா குரலில் உங்களுக்கான பாடல் இதோ.

பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா, கால நேரம் பாப்பம்மா கல்யாணத்தை முடிப்பம்மா. ஹலோ ஹலோ.

பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வரிசையில் கே வி மகாதேவன் அவருடைய இசையில் சுஷிலா அவருடைய குரலில் 1963 வெளியான திரைப்படம் கொடுத்து வைத்தவள்.

பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாத கேடி ஓடி வந்த காளை அல்லவா. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பாக நம் மனங்களை என்றைக்கும் புதிதாக வைத்திருக்கக்கூடிய பொற்கால தமிழ் திரை இசை பாடல்களிலிருந்து 1960கள் தொடங்கி 70கள் வரைக்குமான பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். என்றைக்குமே திரைப்பட பாடல்கள், குறிப்பாக அந்த பழைய பாடல்கள் என்று நாம் கொண்டாடக்கூடிய பாடல்கள் தான் நம் ஒவ்வொரு இரவையும் இனிமையாக்கி தருகிறது, நம் மனதை லேசாக்கி தருகிறது. அதனால் நம் மனம் தொடர்ந்து மகிழ்வாக இருக்க பழகிக்கொள்கிறதுன்னு சொல்லலாம். இனிமையான பாடல்களை உங்களுக்கு வழங்கிய அந்த நிறைவோடு இந்த ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் நேயர்களே. மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில், நல்ல தருணத்தில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒளிமயமான பாடல்கள் வரிசையில் உங்களுக்காக தொடர்ந்து பாடல்கள் காத்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் பண்பலை ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே எப்பவுமே சமதூள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ். ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைத்ததா, இந்த பாடல் பாடப்பட்டதா, இல்லை மெட்டுக்கு எழுதப்பட்டதா என பல கேள்விகள் மனசுக்குள்ளே இருந்தாலும், இரவு நேரத்தில் இந்த பாடலை மனசுக்குள்ளே பாடி பார்ப்பதும் கேட்டு பார்ப்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு நினைவு தான். பாடலுடைய இசை மெல்லிய ஒரு இசை, இரவு நேரத்திற்கான இசை. அந்த பாடும் எஸ் ஜானகி அவங்களோட பாடல் பாடின விதம் கேட்கும்போதும் நல்லாயிருக்கும். அந்த முதல் இலை குயிலு கருங்குயிலு மாமன் மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே மயிலு இளம் மயிலு மாமன் கவிக்குயிலு ராகம் பாடும் கேட்டாலே அப்படின்னு சொல்லி, ஒன்றை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் கண்ணி பொண்ணு தானே ஏன் மாமனே அப்படின்னு எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த டியூனில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வரும். அதை ஒத்தையில் அத்தை மக ஒன்றை நினச்சி ரசித்த மக கண்ணு ரெண்டு மூடலையே காலம் நேரம் கூடலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தவிப்பு வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். அதற்கு இரண்டாவது இட இசையும் அந்த ஃப்ளூட்டினுடைய ஒரு மெல்லிய இசையும் அந்த பாடலில் இன்னும் நமக்கு மிருதுவாக இருக்கும். நிலாக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ளே பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒன்று எண்ணி போட்டு வச்சேன், ஓலப்பாயை போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை வச்சேன், என்ன ஏனோ ஏங்க வச்சேன் அப்படின்னு எழுதியிருப்பார். பாடல் வரிகளை அந்த மெட்டுக்கேத்தம் அழகாக கங்கை அம்மன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இரண்டு பேரும் இணைந்து இசையமைச்ச படம் தான் அந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி படத்திற்காக ஒலித்த குரலை மீண்டும்

மாளிகை பொன்மாடம், மல்லிகை பூமஞ்சம், யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என்னெஞ்சம். ஏன் காதலன் வாசல் வர வேண்டும், அதற்கு வான்மதியை தூதுவிட்ட மாதிரி அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலில் எல்லா வரியுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மெட்டுக்கு ரொம்ப மென்மையான ஒரு மெலடி தான் இரவு நேரத்தில் கேட்பதற்கான மெலடி. அந்த பாடல் வரிகளில் வைகை வந்து கையணைக்க, வெள்ளி அலை மெய்யணைக்க, வாடி நின்ற தென்மதுரை நான் தானோ, தென்றலுக்கு ஆசை இல்லை தேம்பிடுதே வாசம் இல்லை, அம்மம்மா அன்பு தொல்லை ஏன் தானோ, வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயுதலை மூடிக்கொண்டு, புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது, அந்தி மாலை வரும் நோய் கண்டு தன்னத்தனி ஆள் என்று, பாவை நிதம் வாடும் விதம் பாறை. அந்த ராகம், அந்த டியூன் அப்படி மெல்ல ஏறி இறங்கும் வேளையில் அழகான ஒரு பாடல் வரிகை வச்சுருப்பாங்க. அந்த பாடலுடைய இசை இனிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இரவு நேரத்தில். இந்த பாடல் முடிஞ்சு போச்சு கேட்ட நேரத்தில் இன்னும் கூட ஒரு முறை கேட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு பாடல் தான். கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்.

0: Loving you.
1: வேலை ஆயிரம் இருந்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லை, என்னை காதலிப்பதை தவிர அப்படின்னு அந்த தலைவி சொல்லக்கூடியதும், அதற்கு அவங்களுக்குடைய நடக்கூடிய ஒரு சம்பாஷணைகள், உரையாடல்கள் மாதிரியான அந்த வார்த்தைகளை இணைச்சு கவிதையாக பாடல் வரிகளாக தந்தவர் பிரைசூடன். இளையராஜாவினுடைய இசை தான் பாடல் வரிகள் கேட்டு ரசித்தோம். அந்த பாடல் வரியில் கடைசி அவர்களை ஏகாந்தனே இனி என் காந்தனே, அந்த மின்காந்தம் என்னோடு ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன துள்ளல் மெட்டுக்கில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் ரசிக்கும் விதமாக இருந்து தான் பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:20 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் எந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தெற்கத்தி கள்ளன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மின்னும் வண்ண கண்ணன் தோளிலே மாலையாக கூடிடும் வேலையாக ராதா அழைக்கிறாள் அப்படின்னு அந்த பாடலுடைய பாட்டு சத்தம் கேட்டு அந்த முதல் இசை கேட்கும்போது அந்த பாடல் நமக்கு எந்த பாடல் தான் கண்டுபிடிச்சிருவோம். இளையராஜனுடைய இசை தான் கங்கை அமரன் பாடல் வரிகள் தான். கேட்ட உடனே பாடலை அப்படியே தொடங்கினதுலேருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு வரிகளாக நினச்சி பார்த்து அந்த இசையில் நம்ம மனசை இணைச்சி பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஊடல் என்னும் நாடகம் ஏன் தேவையாவா, கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள, ஊடல் என்னும் நாடகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மொட்டு வீட்டை பூவை கட்டிக்கொள்ளவாவா, மெட்டி சத்தம் கேட்டு மெட்டு கட்டு தேவா, நீயும் நானும் பாலோடும் தேனாய் சேர அப்படின்னு அந்த டியூன் வந்து எப்படி அதில் முடியுதோ அதுக்கு அந்த பாடல் வரிகளும் இணைந்து இருக்கிற மாதிரி பாடலை எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி என் ஜீவன் பாடுது படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடல்.

வானம் பூமி ஆகலாம் மனது தானே காரணம். இந்த பாடலில் வரிகள் வந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. பாடல் வரிகளை கேட்கும்போது அதில் ஒரு சோகம், ஒரு தத்துவம், ஒரு தனிமையினுடைய காரணம் இருக்கும். தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலை, கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்று தான், ஆத்மராகும் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்வரிகள் எழுதியிருக்கும். அதற்கு பிறகு என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும், நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு வரி. அது அவங்க பாடின விதம் ரொம்ப கேட்கதற்கு ரொம்ப ஆனந்தம். தெய்வம் என்றும் தெய்வம் கோயில் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் ஒரு உண்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுலையும் சின்ன ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நினைவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

0: வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூளை.

0: வாட வைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாழ்வத்தும் பாடலுக்கும் ஜெய், வாழ்வத்தும் காதலுக்கு ஜெய்,
0: வாழ்வத்தும் பாடலுக்கும் ஜெய்.
2: துள்ளிசையில் ஒரு மெல்லிசை பாடலை கேட்டோம். அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இளையராஜாவினுடைய இசை, கேட்டு ரசித்தோம். கோடைக்காலம் முடிந்தாலும் வெயிலின் தாக்கம் குறையவே இல்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன மழைகள் பெய்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சி நடத்ததாக கேட்க போகிறோம். நினைக்க தெரிந்த மரமே படத்துக்காக சின்ன சின்ன முத்து நீரிலி என்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, குரல்கள்லி.

நெஞ்சத்திலே சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதுன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பான். கவிஞர் காமக்கோடியானுடைய பாடல் வரிகள் தான் மழையும் அன்பையும் இணைத்து எழுதிய பாடல். இளையராஜாவினுடைய இசை தான். நேரம் 11:42. உறங்க செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம்.

மழைத்துளி பூமியை நினைத்தாலும் மனதை நினைத்தாலும் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு சந்தோஷம் தான். நீரில் ஆடும்போது இன்பம், நீரில் காணும்போது இன்பம் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. என்னைத்தோடும் உன்னைத்தோடும் தண்ணீருக்கும் காதல் வரும், பாடலாம் ஆடலாம் நீந்தலாம், அன்பு சிந்துகின்ற

நிகழ்ச்சிக்கு நேர்கள் முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து பாடல குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, அப்புறம் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி நிகழ்ச்சிக்கு பாடல் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவங்க வழக்கமாக கவிதை மூலமாக வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது மெல்ல திறந்தது மனசு, புகுந்தது மகிழ்ந்தது பண்பலை நிகழ்ச்சி, இரவு பூபால ராகங்கள், இசை அளித்தது பாடல்கள், வான்மதி ஒளித்தர கீதங்கள் உலாவர, மனசெல்லாம் மத்தாப்பு ஜொலிக்க வெளிமூடாது செவிப்பட கேட்டு ரசிக்கிறேன், மனசு மயங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கவிதை அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் ஃபேஸ்புக் அந்த முகநூலுடைய அந்த போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய போஸ்டரையும் குறிப்பிட்டு பாடல்களும் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஏஆர் சதாசிவம் அமுதீஸ்வரி திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னீர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனர்லேருந்து அவங்களும் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா காதல் பரிசு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல்.

பயணத்தில் தொடங்குகிற மாதிரி அந்த ஒரு பாடல் இனிமையாக இருந்தது. மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும், வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும். அதாவது அன்பில் இணைந்து வருவங்கள் வந்து அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த லவ் ஃபீல் அவங்க போகும்போது, வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் வந்து பூமியே முழுதும் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை அந்த அன்பினுடைய உச்ச வெளிப்பாடையும் அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க. புலவர் புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குழுவினர் குழுக்களில் அறுவடை நாள் படப்பாடல்.

ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், அதோடைய முதல் துவக்கம் வந்து வெஸ்டர்னைஸ் இருந்தாலும் பாடல் உள்ள அந்த சரணத்தில் வரும்போது மெல்லிய மெல்லிய அழகழகான அந்த இசையில் மென்மையான ஒரு மெலடியான அந்த பாடல் அமைந்தது. நித்திரை எண்வெளி காணவில்லை, நெஞ்சினில் கூடியும் போதவில்லை, ஆளிலும் ஆட ஆசை நாள் முழுக்க, ஓரத்தில் நதி தீரத்தில் சாரத்தில் இதழ் ஈரத்தில் நேரத்தில் மணியாரத்தில் நெஞ்சினில் ஏறிய பாரத்தில் ராகத்தில் தாளத்தில் சேர்ந்தது எம்மனம் சொன்னது சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஒரு இசை ஒரு சேஞ்ச் ஓவராகி அந்த ஒரு மங்கள வாழ்த்துக்கு இட்டு செல்ல மாதிரி அந்த பாடல் மேலத்து மெல்லத்தட்டு அப்படிங்கிற பாடலை கேட்டோம். கங்கை மரன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடல் குங்குமச்சமிழ் படத்திற்காக நிலவு தூங்கும் நேரம். அந்த பாடலை எஸ் ஜானகி அவர்கள் குரல்களில் பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன். கல்யாணம்

பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பேசாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன், பணம் பணம் பணம்.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம்

பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி

நெஞ்சில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம்.

மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலே நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்